இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

0: பேச முடியாது. தூங்க
1: ரோலெக்ஸ் ரோலெக்ஸ்
2: சார், ஜஸ்ட் சார்.
3: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்டா.
4: கதை சொல்ல போற, கதை சொல்ல போற.
5: என்ன கதைப்பா?
4: ராஜா ராணி கதை சொல்ல போற, காக்கா குருவி கதை சொல்ல போற.
5: ராஜா கதையா காக்கா கதையா?
4: என்ன கதை? என்ன கதை?
6: கதையா? அதெல்லாம் எதுக்கு சொல்ல சொல்லாத? யாராவது திருடி படம் எடுத்துட்டாங்கன்னா?
7: காக்கா கதை சொல்லு, காக்கா கதை சொல்லு.
8: ராஜா கதை சொல்லு, ராஜாதி ராஜா இளையராஜா கதை சொல்லு.

0: டைனோசர் தானே சாகணும், புள்ளியா செத்துச்சு.
1: நாடெல்லாம் வாழ்த்து ராஜா வாழ்க.

ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

கேளுங்க, நான் தான் கிங். நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டாச்சா.

0: டாடி தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: அண்ணே துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
2: டேய் சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணே பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: டேய் பிசினஸ் பிச்சிட்டு இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணா எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: कैसे बुलाया तुमने?
1: रोलेक्स रोलेक्स
2: सर जस्सा
3: இதோட பெஸ்ட் என்டர்டெயின்மென்ட்டா ஒரு எஃப்எம் காட்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்லாம்.

தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050252

0: 99.4 தமிழ் FM. தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: டேய், அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
2: நேயர்களை கொண்ட அமீரகத்தின்
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: லான்ச்சிங் காசா கிராண்ட் ஹை சிட்டி சென்னை. இது உங்களுக்கான ரெவல்யூஷன். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் சென்னை, 41 ஏக்கர்ஸ்ல ஒரு மாபெரும் டவுன்ஷிப், 28 ஏக்கர் ஓபன் ஸ்பேஸ், அதுல 22 ஏக்கர்ஸ் லேண்ட்ஸ்கேப் கிரீனரி. இயற்கையோட சேர்ந்து வாழ ஒரு பீஸ்ஃபுல் கம்யூனிட்டி. நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் லவரா இருந்தீங்கன்னா 5 ஏக்கர்ஸ்ல South India's largest sports club. உங்களுக்காக மனசுக்கு பிடிச்சவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதான சந்தோஷம். 150 plus world class amenities and 1.3 acres recreation club. இங்க வீக் டேஸ் கூட வீக்கெண்ட்ஸ் மாறும். உங்களுக்கான இந்த ரெவல்யூஷன் உருவாக போற இடம் ORR, சென்னையின் புதிய அடையாளம்.
2: Launching Casa Grand High City, Bangalore, RR. Luxurious 2 and 3 BHK apartments starting from 49 lakhs. To book call plus 918015508536.
4: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
5: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
6: 91 போடு.
7: 90s not out.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும்
1: அர்த்தமாய் தானாச்சா.
2: நடந்தது
3: நடந்தது
2: கேமரா
3: நடக்க போவது
2: நடக்க போவது
4: ரோலிங்
5: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார் ரோலிங் சார் ஆக்சன் 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க, அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டிப்பு அரக்கர்கள் இருக்காங்களா? நீங்க யுஏ முழுக்க ஆபீஸ் ஹோட்டல் டீ கடனு எங்க ஒர்க் பண்ணாலும் இல்ல கேங்கா எங்க இருந்தாலும் ஆர்ஜே மது நானும் என் டீமும் உங்க இடத்துக்கே வந்து ஃபன் பண்ண போறோம். இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 050-252-8940.
6: We'll be back after a short commercial break.
7: திருச்சி, தஞ்சாவூர், மதுரை, சென்னை, புதுக்கோட்டை அண்ட் கேரளா ஒட்டப்பாலம்ல உங்க சொந்த பிளாட் வாங்குறது இப்போ ரொம்ப சுலபம்.
8: ALD Properties இன் மெகா பிளாட் சேல் ஈவெண்ட் வர 10 தேதி சண்டே புர்ஜுமான் மால் கிட்ட இருக்கிற சிட்டி சீசன் ஹோட்டல்ல மார்னிங் 10 AM டு ஈவினிங் 6 PM வரைக்கும் நடக்குது.
7: இவெண்ட்ல கலந்துகிட்டு பிளாட் புக் பண்ற எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.

0: இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: மேலும்
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். லான்சிங் காசா கிராண்ட் ஹை சிட்டி சென்னை. இது உங்களுக்கான ரெவல்யூஷன். ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இன் சென்னை, 41 ஏக்கர்ஸ்ல ஒரு மாபெரும் டவுன்ஷிப், 28 ஏக்கர் ஓபன் ஸ்பேஸ், அதுல 22 ஏக்கர்ஸ் லேண்ட்ஸ்கேப் கிரீனரி. இயற்கையோட சேர்ந்து வாழ ஒரு பீஸ்ஃபுல் கம்யூனிட்டி. நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் லவரா இருந்தீங்கன்னா 5 ஏக்கர்ஸ்ல சவுத் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஸ்போர்ட்ஸ் கிளப் உங்களுக்காக. மனசுக்கு பிடிச்சவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதான சந்தோஷம். 150 plus world class amenities and 1.3 acres recreation club. இங்க வீக் டேஸ் கூட வீக்கெண்ட்ஸ் மாறும். உங்களுக்கான இந்த ரெவல்யூஷன் உருவாக போற இடம் ORR, சென்னையின் புதிய அடையாளம்.
1: Launching Casa Grand High City, Bangalore RR. Luxurious 2 and 3 BHK apartments starting from 49 lakhs. To book call +918015085836.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். To advertise your brand, contact 050-252-8940.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
2: திருச்சி, தஞ்சாவூர், மதுரை, சென்னை, புதுக்கோட்டை அண்ட் கேரளா ஒட்டப்பாலம்ல உங்க சொந்த பிளாட் வாங்குறது இப்போ ரொம்ப சுலபம்.
4: ALD ப்ராப்பர்ட்டிஸ் இன் மெகா பிளாட் சேல் ஈவெண்ட் வர 10th சண்டே புர்ஜுமான் மால் கிட்ட இருக்கிற சிட்டி சீசன் ஹோட்டல்ல மார்னிங் 10 AM டு ஈவினிங் 6 PM வரைக்கும் நடக்குது.
2: இவெண்ட்ல கலந்துகிட்டு பிளாட் புக் பண்ற எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா. வெறும் 999 திரும்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
5: செழித்தையும் தமிழே.

0: நீங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: கண்ணாடா ஒரு பாட்டு போட்டா 100 பாட்டு போட்டா மாதிரி.

0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன். தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். ஆனா எனக்கு கிடைச்சது
0: போன்றீங்க ஆயிடுச்சா. சாரி சைலண்ட்ல போட
2: மறந்துட்டேன்.
0: ஏதா கேட்ட ஓவர் திங்க் பண்றதுனா கவனிக்கவே இல்ல.
3: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் கலை நயம் மிக்க நகைகள் இனாகரல் ஆஃபரா May 31st வரைக்கும் 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ் கராமா துபாய்.
2: 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க. அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டி உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப்
4: பண்ணுங்க. இது உங்களுக்கான ரெவல்யூஷன். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் சென்னை, 41 acres ஒரு மாபெரும் டவுன்ஷிப், 28 acres ஓப்பன் ஸ்பேஸ், அதில் 22 acres லேண்ட்ஸ்கேப் கிரீனரி, இயற்கையோட சேர்ந்து வாழ ஒரு பீஸ்ஃபுல் கம்யூனிட்டி. நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் லவராக இருந்தீங்கன்னா 5 acres சவுத் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஸ்போர்ட்ஸ் கிளப் உங்களுக்காக. மனசுக்கு பிடிச்சவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதான சந்தோஷம். 150+ world class amenities and 1.3 acres recreation club. Inga weekdays kuda weekends amaru ungalkana the revolution uruvaga pore idam ORR Chennai in pudiyadeyalam.
5: Launching Casa Grand High City Bangalore ORR luxurious 2 and 3 BHK apartments starting from 49 lakhs. To book call +918015508536.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
1: அண்ணா துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
2: ஏ சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணா பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: டே பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணா எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
6: VNCT Global proudly presents Beach Boulevard Homes at Kovalam ECR Chennai. நம்ம சென்னை ECR கோவலம்ல உங்க பீச் ஹோம் கிடைக்க போகுது. ஆமாங்க, மார்னிங் சன்ரைஸ், ஈவினிங் பீச் வாக்கிங், பீச் பாத் மாதிரியே சென்னை ECRல உங்க வீடு, அதுவும் ஜஸ்ட் மந்த்லி 1500 AED EMIல.
7: கூடவே ஸ்விமிங் பூல், பார்ட்டி ஹால், சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியான்னு 50 மேற்பட்ட அமினிட்டிஸ் ப்ரீ லான்ச் ஆஃபரா ஏசி டிவி பெட்னு ஃபுல்லி ஃபர்னிஷ்டாவே கிடைக்க போகுது. இந்த ப்ரீ லான்ச் கமிங் சண்டே மே 10th 10 AM டு 8 PM பர்ஜ்மன் மால் பக்கத்துல இருக்கிற பார்க் ரெஜிஸ் ஹோட்டல் துபாயில நடக்கவிருக்கு. கால் 054-767-3111. கால் 054-767-3111.
6: சென்னை ECRல உங்க வீடு, அதுவும் 1500 AED EMIல. மிஸ் பண்ணிடாதீங்க.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: டே ஆண்டனி தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன், பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.

0: நீங்க சொல்ல வேணாம், அதுக்கு வேற ஒருத்தங்க இருக்காங்க.
1: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: திருச்சி, தஞ்சாவூர், மதுரை, சென்னை, புதுக்கோட்டை அண்ட் கேரளா ஒட்டப்பாலம்ல உங்க சொந்த பிளாட் வாங்குறது இப்போ ரொம்ப சுலபம்.
3: ALD ப்ராப்பர்ட்டிஸ் இன் மெகா பிளாட் சேல் ஈவெண்ட் வர 10 தேதி சண்டே புர்ஜுமான் மால் கிட்ட இருக்கிற சிட்டி சீசன் ஹோட்டல்ல மார்னிங் 10 AM டு ஈவினிங் 6 PM வரைக்கும் நடக்குது.
1: இவெண்ட்ல கலந்துகிட்டு பிளாட் புக் பண்ற எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா. வெறும் 999 திரும்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
4: நைன்டி ஒன்னு போடு.
5: என்னது
4: 90?

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் டாடி கேட்போம்.
1: நடந்தது
2: நடந்தது,
1: கேமரா
2: நடக்க போவது
1: நடக்க போவது. ரோலிங்
3: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார் ரோலிங் சார் ஆக்சன். 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க. அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டிப்பு அரக்கர்கள் இருக்காங்களா? நீங்க யுஏஇ முழுக்க ஆபீஸ் ஹோட்டல் டீ கடன் எங்க வர்க் பண்ணாலும் இல்ல கேங்கா எங்க இருந்தாலும் ஆர்ஜே மது நானும் என் டீமும் உங்க இடத்துக்கே வந்து ஃபன் பண்ண போறோம். இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 050-252-8940.
4: We'll be back after a short commercial break.
5: Launching Casa Grand High City, Chennai. இது உங்களுக்கான ரெவல்யூஷன். For the first time in Chennai, 41 acres ல ஒரு மாபெரும் டவுன்ஷிப், 28 acre open space, அதுல 22 acres landscape greenery. இயற்கையோட சேர்ந்து வாழ ஒரு பீஸ்ஃபுல் கம்யூனிட்டி. நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் லவரா இருந்தீங்கன்னா 5 acres சவுத் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஸ்போர்ட்ஸ் கிளப் உங்களுக்காக. மனசுக்கு பிடிச்சவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதான சந்தோஷம். 150+ வேர்ல்ட் கிளாஸ் அமெனிட்டிஸ் அண்ட் 1.3 acres ரெக்ரியேஷன் கிளப். இங்க வீக் டேஸ் கூட வீக்கெண்ட்ஸ் மாறும். உங்களுக்கான இந்த ரெவல்யூஷன் உருவாக போற இடம் ORR, சென்னையின் புதிய அடையாளம்.
6: Launching Casa Grand High City, Bangalore RR. Luxurious 2 and 3 BHK apartments starting from 49 lakhs. To book, call +918 01 55 08 536.
7: You are listening to

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
2: ஏ, சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணே, கலக்குப்பா, கலக்கு.
3: A few days later.
1: ஏ, பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணே, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி,
4: மேலும் சென்றடையுங்கள்.
5: Big news from the UAE lottery. 5 million dirhams in வெற்றியாளரை அறிவிச்சாச்சு. Congratulations Brandon from South Africa. அவருடைய வாழ்க்கையை இந்த மாபெரும் வெற்றி மாத்தி அமைச்சிடுச்சு. ஒவ்வொரு புதன் மற்றும் சனிக்கிழமைகள் இரவு 9:30 மணிக்கு லக்கி டே லைவ் டிரா பார்க்கலாம். அப்புறம் நீங்க இன்னும் வெயிட் பண்றீங்க? அடுத்த வெற்றியாளர் நீங்களா கூட இருக்கலாம்.
6: Get your tickets now at the uaelottery.ae. Brought to you by the Game LLC. Licensed by GCGRA. For 18 and above only. Terms and conditions apply.
7: VN City Global proudly presents Beach Boulevard Homes at Kovalam ECR Chennai. Nama Chennai ECR Kovalam la unga beach home kedaikka pogudhu. Aamaanga morning sunrise evening beach walking ne beach path madriye Chennai ECR la unga veedu. Aduvum just monthly 1500 AED EMI la.
6: Kudave swimming pool, party hall, children's play area ne 50 ku merpatta amenities. Pre-launch offer AC TV bed ne fully furnished ave kedaikka pogudhu. Indha pre-launch coming Sunday May 10th 10 AM to 8 PM Bergman Mall பக்கத்தில் இருக்கிற பார்க் ரெஜிஸ் ஹோட்டல் துபாயில் நடக்கவிருக்கு. கால் 054-767-3111. கால் 054-767-3111.
7: சென்னை ECR ல உங்க வீடு, அதுவும் 1500 AED EMI ல. மிஸ் பண்ணிடாதீங்க.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக் 89.4 தமிழ் எஃப்எம்
1: கண்ணாடா ஒரு பாட்டு போட்டா 100 பாட்டு போட்டா

0: குளோபல் ப்ரவுட்லி பிரசன்ஸ் பீச் பொலிவார்ட் ஹோம்ஸ் அட் சென்னை ஈசிஆர் கோவளம். ஸோ இந்த வாரம் நடக்கிற ஈவெண்ட்ல மறக்காம கலந்துக்கோங்க. 1500 திர்ஹம்ஸ் இஎம்ஐல நீங்க உங்க ட்ரீம் ஹோம புக் பண்ண போறீங்க, அதுவும் சென்னை ஈசிஆர்ல. ஸோ இந்த ஆஃபர் இந்த ப்ரீ லான்ச்ல நீங்க கலந்துக்கும் போது 50+ அமெனிட்டிஸோட உங்களுடைய ட்ரீம் விழாவை நீங்க புக் பண்ண முடியும். ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் இந்த சண்டே மே 10 தேதி காலைல 10 மணில இருந்து ராத்திரி 8 மணிக்குள்ள பர்ஜ்மன் மால் பக்கத்துல இருக்கக்கூடிய பார்க் ரீஜஸ் ஹோட்டல்ல விசிட் பண்ணுங்க வித் என் அப்பாயின்மெண்ட். அப்பாயின்மெண்ட்கான நம்பர் 0547673111. I repeat, 0547673111. And it's time to welcome Prabha from VNCT Global. Vanakkam. 1500 dirhams EMI la 79 lakhs la neenga oru dream home villa kudukka poringa. How is that actually possible?
1: Endha varathoda indha unit sold out aayirum. And ena last week sonna is a very very limited stock nu solittu motha 3 block la pannindom, 2 block has been booked and this is the last block is available with a very very limited units. Next week kandipa indha units available irukada. So makkale, சென்னையில் ஈசிஆரில், சென்னை ஈசிஆர் இஸ் லைக் வெரி வெரி வெரி ப்ராமினென்டான லொக்கேஷன் சென்னையில். எல்லாருக்குமே தெரியும் ஈசிஆர் எவ்வளோ பாஷ், எவ்வளோ கிரேஸ்ஃபுல்லான ஒரு லொக்கேஷன்ட்டு. அந்த லொக்கேஷனில் பீச் சைட்லேயே பீச்சை பார்த்தா மாதிரியே ஒரு ஸ்டன்னிங்கான ஒரு ஒரு குளோபல் குளோபல் கைண்ட் ஆஃப் ஒரு ட்ரூலி இன்டர்நேஷ்னல் கைண்ட் ஆஃப் அ ப்ராடக்ட் தான் இந்த பீச் புலவார்ட் ஹோம்ஸ் அப்படின்றது. புலவார்ட் எல்லாருக்குமே தெரியும், அந்த வேர்டே நம்ம அமீரத்துலேருந்து தான் நம்ம காவி பண்ணோம். அண்ட் அந்த வகையில் பீச் புலவார்டுன்றது நம்மளோட ஈசிஆரில் கோவளமில் லொக்கேட் ஆகிருக்கக்கூடிய ஒரு ஸ்டன்னிங்கான டெவலப்மெண்ட் தான். 90% பேங்க் ஃபண்டிங், கையிலேருந்து 7-8 lakh பே பண்ணால் போதும், அதுவும் ஓவர் த பீரியட் ஆஃப் 10 months. அதோடு சேர்த்து 1500 dirhams மேக்ஸிமம் ஆஃப் இஎம்ஐ தான் நீங்கள் பே பண்ண போகிறீங்க, அதுவும் நெக்ஸ்ட் இயர் மேக் அப்புறம் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோட ஒரு ப்ராப்பர்ட்டி கிடைக்குது, அதுவும் ரெண்டல் கான்ட்ராக்டும் நம்ம பண்ணி கொடுக்க போகிறோம் ரெண்டல் சப்போர்ட்டோட பெனிஃபிட்டோட. அண்ட் இட்ஸ் இட்ஸ் நோ பிரைனர் பிகாஸ் என்ன அப்படின்னா ஈசிஆரில் இன்றைக்கி பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 15,000 rupees பர் ஸ்கொயர் ஃபீட் கோவளமில் போயிட்டுருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டியை 79 lakh, அதுவும் எல்லாமே சேர்த்த ப்ரைஸ் இன்க்ளூடிங் ரிஜிஸ்ட்ரேஷன், டேக்ஸ், அப்ரூவல், 3 phase அண்ட் ஆல்சோ அ ஃபுல்லி ஃபர்னிஷ்டு ப்ராப்பர்ட்டி, உங்களுக்கு வீடு கம்ப்ளீட்டாக எல்லாமே போட்டு ஃபர்னிஷ்டோட ஒரு ப்ராப்பர்ட்டி தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. ஒன் லாஸ்ட் வீக் இந்த வாரம் சண்டே பார்க் ரிஜிஸில் நான் உங்களை மீட் பண்ண போகிறேன். அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டி, இந்த டிசைன்ஸ், இந்த கான்செப்டோட உங்களுக்கு சென்னை ஈசிஆர்ல ஒரு வீடை ஓன் பண்ணும், அதுவும் கம்மியான பட்ஜெட்ல ஓன் பண்ணணும் அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியது ஒரே ஒரு கால் பண்ணி இதோட டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு சண்டே வந்து பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச ப்ராப்பர்ட்டியை நார்த் ஃபேசிங், ஈஸ்ட் ஃபேசிங், சவுத் ஃபேசிங்ல என்ன டிசைன்ல வேணும், என்ன மாதிரியான உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் அண்ட் அமினிட்டிஸோட வேணுன்றதை பார்த்துட்டு booking பண்ணிட்டே போகலாம். அண்ட் இந்த இது அஸ் ஐ செட் இஸ் அ வெரி லிமிடெட் எடிஷன் ஸ்டாக். இந்த சண்டேவோட இந்த ப்ராப்பர்ட்டி இந்த ஸ்பெசிஃபிக் யூனிட்ஸ் முடிஞ்சிடும். ஸோ கால் பண்ணுங்க, அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு மீட் பண்ணுங்க.
0: எஸ், அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு மீட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வார சண்டே மே 10 தேதி காலைல 10 மணிலேருந்து ராத்திரி 8 மணிக்குள்ள விசிட் பண்ணுங்க பர்ஜ்மன் மால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க் ரீஜஸ் ஹோட்டல் வித் அன் அப்பாயின்மெண்ட். அப்பாயின்மெண்ட்கான நம்பர் 0547673111. ஐ ரிப்பீட், 0547673111.
2: நினைக்கல, அது தமிழ் எஃப்எம்ல நீங்க பாட்டு கேப்பீங்க, கொஞ்சம் நினைச்சு பாக்கலீங்க. இட்ஸ் எ வெரி குட் சாய்ஸ்ங்க.

0: நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய ட்ரீம் வில்லாவை புக் பண்றதுக்காக இந்த சண்டே உங்களுடைய கேலண்டர்ல மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா VN City Global உங்களுக்காகவே கொண்டு வராங்க பீச் பொலிவார்டு affordable homes at Chennai Kovalam ECR with 1580 EMI la, and adu mattum illama you get 50 plus amenities and 79 lakh la unga villa neenga book panna poringa. Adukku neenga May 10th thedi kaala 10 mani la irundhu raathri 8 mani kulla visit panunga Birchman Mall pakkathula irukkakoodiya Park Regis Hotel with an appointment. Appointment kana number 0547673111. I repeat 0547673111. Yes, welcome back. இப்போ இந்த பேமெண்ட் பிளான் அண்ட் இந்த இஎம்ஐ இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க பிரபா.
1: கண்டிப்பா. அண்ட் இன்னைக்கு எல்லாருக்குமே அவங்க எதிர்பார்க்கறது பிளெக்சிபிலிட்டியான பேமெண்ட் பிளான் இருக்கணும். இன்னைக்கு வந்து ஒரு ஈவன் 79 lakh நம்ம ஆஃபர் பண்ணாலும் அப்படியே 79 lakh நீங்க டக்குன்னு எடுத்துட்டு வந்து பே பண்ணுங்க அப்படின்னா இட் வில் பி வெரி வெரி டிஃபிகல்ட் ஃபார் ஸோம். அதனாலதான் இதுல நம்ம அப் டு 90% வரைக்கும் ஹோம் லோன் பண்ணி கொடுக்க போறோம் இந்த ப்ராப்பர்ட்டியில ஸ்பெசிபிக்கா. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த பேமெண்ட் ரிமைனிங் 10% ரொம்ப ரொம்ப ரொம்ப கன்வீனியன்டான பேமெண்ட் பிளான்ல, இப்போ 8 lakh rupees வருது அப்படின்னா 50,000 நீங்கள் வந்துட்டு பே பண்ணுற மாதிரியான ஷெடியூல்ஸும் இருக்குது. இல்லை ஒன் ஷார்ட்டாக பே பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ணிக்கலாம். பேங்க் லோன் உங்களோட இஎம்ஐ ஆரம்பிக்க போகிறது 2027 தான் உங்களுக்கு இஎம்ஐயும் ஆரம்பிக்க போகுது. அது இஎம்ஐ 1500 கிராம்ஸ் தான் உங்களுக்கு வரும் இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் எடுக்கும்போது. அண்ட் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் ப்ராப்பர்ட்டியோட ரெண்டல் அண்ட் மெயின்டெனன்ஸ் வந்துட்டு அதுவுமே ஒரு பேக்கேஜ் டீலாக கொடுக்க போகிறோம். ஸோ அப்போ 360 degree கவர் பண்ணி உங்கள் பேமெண்ட் பிளான் அண்ட் அஸ் வெல் அஸ் உங்களுக்கு வந்துட்டு ரெண்டல் அண்ட் லோன் இது எல்லாத்தையுமே காம்போ பேக்கேஜில் ஒரு ஃபெசிலிட்டியோட தான் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு எக்ஸ்க்ளூசிவ்லி ஈசிஆர்ல லான்ச் பண்ண போறோம். இந்த பீச் பொலிவார்டு ஹோம்ஸுக்கு நம்ம பண்ணி கொடுக்க போறோம். அண்ட் வந்து நீங்க பார்க்கும்போது இதோட டிசைன்ஸ் எப்படி இருக்கு, இதோட கான்செப்ட் எப்படி இருக்கும், பீச்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு, தென் கம்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான ஹை அண்ட் மெட்டீரியல்ஸ் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம், இந்த மாதிரி 360 degree எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ஹாப்பியா பர்சீவ் பண்றதுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இது. அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டி லான்ச் பண்ணணும்னு எங்களுக்கும் ஆசைதான். பட் ஆனா அந்த டிசைன்ஸ், அந்த லொகேஷன், அதுல கொடுக்குற அப்ரூவல்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால தான் வெரி லிமிடெட் ஸ்டாக்கா நம்ம ஆஃபர் பண்றோம். சோ சென்னை ECRல நீங்க கூகுள் பண்ணி பார்த்துட்டு வாங்க. கோவலம்ல இந்த பட்ஜெட்ல உங்களுக்கு வேற ஆப்ஷன்ஸே இருக்காது. சோ அப்படி இருக்கும்போது இன்னொன்னு இஸ் a proven community ஆல்ரெடி a club house, swimming pool, party hall, function area, கம்ப்ளீட்டா எல்லா ஃபெசிலிட்டி எல்லா அமினிட்டிஸ்மே அங்க உங்களுக்கு இருக்கு. அந்த கம்யூனிட்டிக்குள்ள தான் என்ட்ரன்ஸ்லயே வித் ப்ராப்பர் லேண்ட் ஓனர்ஷிப்போட கம்ப்ளீட்டான அப்ரூவல்ஸ் டிடிசிபி அண்ட் ரேரா எல்லா அப்ரூவல்ஸோட இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வாங்க போகிறீங்க. அண்ட் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது அஸ் ஐ செட் ஒன்னே ஒன்று தான், நீங்கள் வந்து இதுக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்து பார்த்து டீட்டெயில்ஸ் ஓகே பண்ணி உங்களுக்கு எந்த யூனிட் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு ஃபேஸிங் எது வேணும். ஏன்னா ப்ரீ லான்ச்சில் வரும்போது தான் உங்களுக்கு வந்து நிறைய யூனிட்ஸ் அண்ட் ஃபெசிலிட்டியுமே அவைலபிள் இருக்கும். அந்த பார்த்து ஓகே பண்ணி பர்சீவ் பண்ணுறதுக்கு திஸ் இஸ் த ஒன் எக்ஸ்க்ளூசிவ் ஆப்பர்ச்சுனிட்டி VN City உங்களுக்கு கொடுக்குறாங்க. சென்னை ECRல நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம், பீச் புலிவார், ஓஷன் டிரைவ் வில்லா அண்ட் பாம் பாம் பீச் அப்படின்ட்டு. ஏன்னா ECRs லைக் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது கேரண்டீடாக ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் கன்ஃபார்ம். அண்ட் செகண்ட் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ரெண்டலுமே அஷூரன்ஸாக கிடைக்கக்கூடிய ஒரு லொக்கேஷன். அதனால தான் ECRோட எல்லாருக்குமே ப்ரிஃபர்ட் டெஸ்டினேஷனாக இருக்குது. அண்ட் டாப் செலிபிரிட்டிஸ்லேருந்து எல்லாருமே அந்த லொக்கேஷனை போக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு காரணம் அப்ரிஷியேஷன் மட்டும் இல்லை, லிவ் பண்ணுறதுக்கும் ஒரு ஒரு கிராண்டியரான ஒரு பாஷான ஒரு கம்யூனிட்டியாக ECR எப்பயுமே இருக்கும். அங்கே தான் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம 1.5 crore 2 crore கொடுக்குற இடத்துல 75 to 79 lakhs ஃபுல்லி ஃபர்னிஷ்டோட உங்களுக்கு 1 bedroom அண்ட் 2 bedroom அவைலபிள் இருக்கு. ஸோ கால் பண்ணிட்டு இதோட டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச யூனிட்டை வெறும் 1500 grams இஎம்ஐல நீங்க எடுத்துக்க முடியும். அதுவும் 2027 தான் உங்க இஎம்ஐ ஆரம்பிக்க போகுது.
0: சரே, மாதிரி மேலும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா விசிட் பண்ணுங்க. எங்கே அப்படின்னா மே 10th காலைல 10 மணிலேருந்து ராத்திரி 8 மணிக்குள்ள பர்ஜ்மன் மால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க் ரீஜஸ் ஹோட்டல் வித் அன் அப்பாயின்மெண்ட். அப்பாயின்மெண்ட்கான நம்பர் 0547673111. ஐ ரிப்பீட் 0547673111.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
0: VNCT Global proudly presents Beach Boulevard Homes at Kovalam ECR Chennai. நம்ம சென்னை ECR கோவலம்ல உங்க பீச் ஹோம் கிடைக்க போகுது. ஆமாங்க, மார்னிங் சன்ரைஸ், ஈவினிங் பீச் வாக்கிங், பீச் பாத் மாதிரியே சென்னை ECRல உங்க வீடு. அதுவும் ஜஸ்ட் மந்த்லி 1500 AED EMIல.
2: கூடவே ஸ்விமிங் பூல், பார்ட்டி ஹால், சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியான்னு 50க்கும் மேற்பட்ட அமினிட்டிஸ். ப்ரீ லான்ச் ஆஃபரா ஏசி டிவி பெட்னு ஃபுல்லி ஃபர்னிஷ்டாவே கிடைக்க போகுது. இந்த ப்ரீ லான்ச் கமிங் சண்டே மே 10th 10 AM டு 8 PM பர்ஜ்மன் மால் பக்கத்துல இருக்கிற பார்க் ரெஜிஸ் ஹோட்டல் துபாயில நடக்கவிருக்கு. கால் 054-767-3111. கால் 054-767-3111.
0: சென்னை ECRல உங்க வீடு, அதுவும் 1500 AED EMIல. மிஸ் பண்ணிடாதீங்க.
3: You are listening to
4: நச்சினு 100 பாட்டு.
5: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும்.

0: Oh, VN City Global proudly presents Beach Boulevard and affordable homes at Chennai ECR Kovalamla. உங்களுக்காகவே காத்திருக்கு. நீங்க இந்த வீடு பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் மத்த இதர ப்ராப்பர்ட்டிஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் VN City Global உடைய இந்த ஈவெண்ட்ல மறக்காம கலந்துக்கோங்க. பர்ஜ்மன் மால் பக்கத்துல இருக்கக்கூடிய பார்க் ரிஜஸ் ஹோட்டல்ல விசிட் பண்ணுங்க. மே 10th காலைல 10 மணில இருந்து ராத்திரி 8 மணிக்குள்ள வித் அன் அப்பாயின்மெண்ட். அப்பாயின்மெண்ட்கான நம்பர் 0547673111. I repeat, 0547673111. Yes, welcome back. Prabha, in the Coimbatore Madurai, we have affordable homes.
1: Yes, yes, yes.
0: Yes, yes, yes. Yes,
1: yes. Yes. Because we have to do this exclusive in Chennai. For example, Coimbatore and Madurai. Coimbatore is specific. Singanallur is the location. And the location, for the very first time, we have to park a 70 to 75 lakh. We have to park a super two-bedroom and 1,100 square feet. Maximum. மேம் ரெண்டல் வர மாதிரி, அதே மாதிரி 3 பெட்ரூம் 85 lakh ருபீஸ்ல 1,500 ஸ்கொயர் ஃபீட்டில் ஜி பிளஸ் ஒன் ஸ்ட்ரக்சரில் சூப்பரான ஸ்பேஷியஸான வில்லா கோயம்புத்தூரில் நம்ம கொடுக்குறோம். அண்ட் நீங்கள் வந்துட்டு பேங்க் லோன் போகணுனாலும் ஓன் கான்ட்ரிபியூஷனில் போனாலும் அந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும். பிகாஸ் ஏன்னா உங்களுக்கு கோயம்புத்தூரில் லேண்ட் ரேட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் இஸ் ஸோ ஹை. இப்போ வந்துட்டு அங்கே இந்த அஃபோர்டபுள் டிக்கெட்ஸ் நம்ம ஆஃபர் பண்ணுறோம். பெர் மந்த் இஎம்ஐ அங்கேயும் உங்களுக்கு 2,000 திராம்ஸ் தான் உங்களுக்கு வரும். அதே மாதிரி 1,500 ஸ்கொயர் ஃபீட்டில் சூப்பரான ஒரு வில்லா அண்ட் 85 lakh நம்ம ஆஃபர் பண்ணுறோம். ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 1 crore உங்களுக்கு 2 bedroom 3 bedroom even a 4 bedroom நீங்க எடுக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு ஸ்பேஷியஸான டிசைன் தான் கோயம்புத்தூர்ல இப்போ புதுசா நம்ம லான்ச் பண்ணிருக்கோம். அந்த ப்ராப்பர்ட்டிஸ்மே நீங்க இந்த வாரம் சண்டே வரும்போது கோ த்ரூ பண்ணலாம், பார்க்கலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் மதுரை லிசனர்ஸ் உங்களுக்கு அல்ட்ரா பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 53 lakh ரூபாய், 53 lakh ரூபாயில மதுரை ஒத்தக்கடை கார்பரேஷன்ல உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவல் ஹவுசஸ் 1,200 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் கிரவுண்ட்ல உங்களுக்கு கிடைக்க போகுது. அது 3 bedroom நீங்க எக்ஸ்பேண்டபிளும் பண்ணிக்கலாம், 2 bedroom வச்சுக்கலாம். அண்ட் 20,000 ருபீஸ் மந்த்லி ரெண்டல் வர்ற மாதிரியான ப்ராப்பர்ட்டி ஸ்டேட் பேங்க் அண்ட் HDFC-ல உங்களுக்கு லோனும் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு. அதனால நீங்கள் ஒரு இண்டிவிஜுவலான ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறீங்க மதுரையில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா மிஸ்ஸே பண்ணாமல் இந்த ஈவெண்ட் அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஈவெண்ட்டில் நம்ம கொடுக்க போகிற எல்லா ப்ராப்பர்ட்டியுமே உங்களுக்கு 50 lakh ரூபாயில் ஆரம்பித்து 80 lakh ருபீஸில் எல்லாமே முடிஞ்சிடும். 2 bedroom 3 bedroom அது குறிப்பாக சென்னை ECR-ல OMR-ல தென் கம்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சிங்காநல்லூரில் மதுரை ஒத்தக்கடையிலன்னு சொல்லிட்டு மல்டிபிள் லொக்கேஷன்ஸில் நம்ம ஆஃபர் பண்ணி கொடுக்க போகிறோம். அண்ட் இதுக்கு எந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் வந்து பார்த்தாலும் கோ த்ரூ பண்ணாலும் அதுக்குரிய ஹோம் லோன் உங்களுக்கு ப்ராசஸ் ஆகி வந்துடும். அதுக்குரிய ரெண்டல் சப்போர்ட்டுமே VNC குளோபல் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. அதோட முக்கியமான விஷயம் இதுக்கான end to end coordination. ஒரு booking பண்றதுல ஆரம்பிச்சு கடைசில இந்த property delivery பண்ணி உங்களுக்கு hand over பண்ற வரைக்கும் they will do the end to end facility உங்களுக்கு VNC Global team ல இருந்து கிடைக்கும். சோ இதுக்கான first step

0: அமீரத்திலேருந்தே இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வி நோ யுவர் ப்ராசஸிங், ஒரு ஒரு துபாயிலேருந்து ஒரு யூஏலேருந்து எப்படி பண்ணணும், டாக்குமெண்டேஷன் எப்படி இருக்கும், என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்றது எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் ப்ராசஸ் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ அந்த வகையில் இந்த ஈவெண்ட் இது முழுக்க முழுக்க அஃபோர்டபுள் ப்ராப்பர்ட்டிஸ்க்கான, அதாவது அஃபோர்டபுள் நான் சொல்கிறது பட்ஜெட் ஓரியண்டடாக பார்க்குறவங்களுக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு ஈவெண்ட் தான் இந்த ஈவெண்ட். ஸோ மிஸ்ஸே பண்ணிடாதீங்க, கால் பண்ணுங்கள், ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இந்த வாரம் சண்டே நடக்கக்கூடிய இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி ஈவெண்ட்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி டீடைல்ஸை கலெக்ட் பண்ணி உங்கள் ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி பண்ணுறன்ற ஐடியாலஜியை தெரிஞ்சுக்கோங்க.
1: எஸ் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, மே 10 காலைல 10 மணிலேருந்து ராத்திரி 8 மணிக்குள்ள விசிட் பண்ணுங்க பர்ஜ்மன் மால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க் ரீஜஸ் ஹோட்டல் வித் அன் அப்பாயின்மெண்ட். அப்பாயின்மெண்ட்க்கான நம்பர் 0547673111. ஐ ரிப்பீட், 0547673111. 89.4 Tamar FM. Tamar FM. Namma radio, namma

0: be back after a short commercial break.
1: VNCT Global proudly presents Beach Boulevard Homes at Kovalam ECR Chennai. Nama Chennai ECR Kovalam la unga beach home kedaikka pogudhu. Aamaanga morning sunrise evening beach walking ne beach path madriye Chennai ECR la unga veedu aduvum just monthly 1500 AED EMI la.
2: Kudave swimming pool, party hall, children's play area ne 50 ku merpatta amenities. Pre-launch offer a AC TV bed ne fully furnished ave kedaikka pogudhu. In the pre-launch coming Sunday May 10th 10 AM to 8 PM Bergman Mall பக்கத்தில் இருக்கிற பார்க் ரெஜிஸ் ஹோட்டல் துபாயில் நடக்கவிருக்கு. கால் 054-767-3111. கால் 054-767-3111.
1: சென்னை ECR ல உங்க வீடு அதுவும் 1500 AED EMI ல. மிஸ் பண்ணிடாதீங்க.

0: குளோபலுடைய பீச் புலிவார்டு. இந்த லொகேஷன் எங்க வருது எக்ஸாக்டா, இதோட ரெண்டல் சப்போர்ட் எப்படி இருக்க போகுது, அண்ட் என்ன மாதிரி கான்ட்ராக்ட் இருக்கும், இஎம்ஐ ரெண்டலே கவர் பண்ணிருமா, இப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாமே உங்க மனசுக்குள்ள இருக்கிறத நான் கேட்க போறேன். அண்ட் எஸ் வெல்கம் பேக் உயன் சிட்டி குளோபல் டீம். நீங்க மீட் பண்றதுக்கு இந்த சண்டே மே 10th காலைல 10 மணில இருந்து ராத்திரி 8 மணிக்குள்ள விசிட் பண்ணுங்க. பர்ஜ்மன் மால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க் ரீச்சஸ் ஹோட்டல் வித் அன் அப்பாயின்மெண்ட். அப்பாயின்மெண்ட்கான நம்பர் 0547673111. I repeat, 0547673111. And yes, welcome back, Prabana. நிறைய கேள்வி முன்னாடியே கேட்டேன். சோ அதாவது இப்போ ECR கோவலம்ல இருக்கக்கூடிய எக்ஸாக்ட் லொகேஷன் எங்க வருது பீச் பாலிவுட்ஸ்?
1: நிறைய பேர் கால் பண்ணி கேக்குற க்வெஸ்சன் இந்த க்வெஸ்சன் தான். நான் கிட்டத்தட்ட லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தேன், நேத்து சொல்லியிருந்தேன், ECR இஸ் லைக் அ வெரி லார்ஜ் பிளேட். ஆக்சுவலா அவங்க திருவான்மையில ஆரம்பிச்சு அப் டு பாண்டிச்சேரி வரைக்கும் அது ECR தான் சொல்லுவோம். அதையும் தாண்டியே சோ உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியோட லொகேஷன் எக்ஸாக்டா எங்கன்னா, எல்லாருக்குமே சென்னையில முட்டுக்காடு போட் ஹவுஸ் எல்லாருக்குமே தெரியும், MGM ரிசார்ட்ஸ். அதுதானே முட்டுக்காடு போட் ஹவுஸ் உங்களுக்கு வரும். அதுல இருந்து எக்ஸாக்டா 1 கிலோமீட்டர் ஆன் த மெயின் ரோட், ECR மெயின் ரோடு மேலேயே தான் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகுது, கோவலம் ஜங்ஷனில். அண்ட் கோவலம் லொக்கேஷனில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு. ECRல ரெண்டு சைடு வரும், ஒன்று பீச்க்கு ஆப்போசிட் சைட் அண்ட் பீச் சைட்லேயே வரும். அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சென்னை ECR பீச் சைட்லேயே வர ப்ராப்பர்ட்டி தான் இந்த பீச் புலவார்டுன்ற இந்த கம்யூனிட்டி. குறிப்பாக இது வந்து பீச்லேருந்து கரெக்டாக 250 மீட்டர் உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1000 ஃபீட்டில் உங்களுக்கு வந்து இருக்கும், 800 ஃபீட்டில். அண்ட் நீங்கள் கிளியராக உங்களோட பால்கனிஸ் அண்ட் டெரஸ் அண்ட் விண்டோஸ்லேருந்து பார்க்கும்போது சி வியூமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த ஒரு டிசைனர் கம்யூனிட்டியில். அண்ட் முழுக்க முழுக்க இட்டாலியன் மார்பிள்ஸ்லேயே டிசைன் பண்ணி ஸ்ட்ரக்சர் பண்ணி, அண்ட் அதில் டால் ரைஸ் அண்ட் சீலிங் விண்டோஸ் சொல்லுவாங்க ஆக்சுவலாக, அண்ட் 11 ஃபீட் ஹைட்டில் அந்த மாதிரியான ஒரு டாப் டு சீலிங் விண்டோஸ் கொடுத்து கிளாஸ் டிசைன்ஸில் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் கார் பார்க்கிங்கோட பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தான். சுற்றியும் நிறைய பேர் கேட்குறது காலேஜஸ் ஸ்கூல்ஸ் எல்லாம் என்ன மாதிரி இருக்குன்ட்டு, டாப் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் நியர்பைலேயே உங்களுக்கு வந்துடும். அண்ட் அதில் CBSE இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸும் உங்களுக்கு இருக்குது, டாப் 4 யூனிவர்சிட்டிஸ் நியர்பைல இருக்குது. இந்த லொக்கேஷன் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, நியர்பைல இருக்கக்கூடிய OMR, நீங்கள் டக்குன்னு OMRக்கு போயிட்டு காலேஜ்க்கோ இல்லாட்டி வந்து ஒர்க்கிங்க்கோ ப்ரொஃபஷனல் ஆகவங்க ஒர்க் அங்கே முடிச்சுட்டு தென் ஈவினிங் தே கேன் கம் அண்ட் ஸ்டே இந்த வில்லா. அண்ட் நிறைய பேர் பார்க்குறது ரெண்டல் கம்யூனிட்டியாக அது எப்படிங்க ஒர்க் அவுட் ஆகும், நான் ரெண்டலுக்கு இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு ரெண்டல் பீப்புள் வருவாங்களான்னு. ECRல நீங்கள் போய் ரெசார்ட்ஸ்லையோ இல்லை ஸ்டார் ஹோட்டல்லையோ தங்குறதுக்கு ஒன் டேக்கே பார்த்தீங்கன்னா 30,000 ருபீஸ் வரைக்கும் இன்றைக்கி செலவாகுது. அப்படி இருக்கும்போது நீங்கள் நிறைய பேர் வந்து Airbnb கான்செப்டில் இந்த ப்ராப்பர்ட்டிஸை ரெண்டலுக்கு எடுத்துக்கிறாங்க, கார்பரேட் கம்பெனிஸ் ரெண்டலுக்கு எடுத்துக்கிறாங்க, அந்த மாதிரி தான் இதை ரெண்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கலாம். அதுலேயுமே குறிப்பாக Airbnb இருக்கும்போது நம்ம இந்தியாவுக்கு போகும்போதும் நான் வந்து ஒரு 6 மந்த்ஸ் ஒன்ஸ் போவேன், அந்த ப்ராப்பர்ட்டி நான் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னா, நிச்சயமாக அந்த டைமை நீங்கள் ஆல்ரெடி அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம அந்த நீங்கள் வாங்கின ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் ஸ்டே பண்ணிக்க முடியும். ஏன்னா இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு ஃபுல்லி ஃபர்னிஷ்டு ப்ராப்பர்ட்டி, பெட், காட், டிவி, ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் சொல்லி எல்லாமே போட்டு எக்ஸ்க்ளூசிவாக கொடுத்துருக்க ப்ராப்பர்ட்டின்றதுனால இயர்லி 2x போகும்போது ஃபேமிலியோட நம்மளும் போய் அதை யூஸ் பண்ண முடியும், மித்த நாட்களில் ரெண்டல் கொடுத்துருக்க முடியும். ஏன்னா ஜென்ரலாக ரெண்டல் கொடுக்கும்போது என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா, நம்ம போய் அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னும் போது ஒருத்தவங்களுக்கு வாடகை கொடுத்துருந்தோம் நம்ம போய் தங்க முடியாது ஆக்சுவலாக, ஏன்னா அந்த டைமில் மட்டும் நீங்கள் வெக்கேட் பண்ணீங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால Airbnb இருக்கும்போது அந்த கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருக்காது, அந்த டைம் பீரியடில் மட்டும் நம்ம அட்வான்ஸ் புக்கிங் அட்வான்ஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டு நம்ம போய் நம்ம ப்ராப்பர்ட்டியை என்ஜாய் பண்ண முடியும். அதே நேரத்தில் ரெஸ்ட் ஆஃப் த டைமில் நம்மளுக்குரிய ரெவன்யூவும் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். இந்த கான்செப்ட் தான் இன்றைக்கி ECRல வந்து ரொம்ப ப்ராமினெண்ட்டாக வந்துட்டுருக்கு. அதுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கம்பெனிஸ் இன்றைக்கி இருக்காங்க, அவங்க டைப் பண்ணி இந்த ஒர்க்கை பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஆக்சுவலான்ட்டு. பீச் புலவாரிலேயே இன்றைக்கி வில்லாஸ்லாம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைக் அ க்ரேசி ரெண்டல், ஒரு நாளைக்கு மினிமமாக பார்த்தீங்கன்னா 18,000 ருபீஸ் வந்து பே பண்ணி ஸ்டே பண்ணுறாங்க. அந்த மாதிரி தான் வந்துட்டு இன்றைக்கி ECRல ரெண்டல் ரெவன்யூஸ் வந்துகிட்டு இருக்கு. நான் சொல்கிறது பர் டே ரெண்டல் 18,000. அப்போ உங்களுக்கு அட்லீஸ்ட் 10 டே ஃபில்லப் பண்ணால் கூட யூ கேன் கெட் த மேக்ஸிமம் ரெவன்யூ, அதில் 1/3 தான் உங்களுக்கு இஎம்ஐ இருக்க போகுது. அதனால ஒரு ப்ராப்பர்ட்டியை ECRல வாங்கணுன்றது இட்ஸ் அ சூப்பர் அட்வான்டேஜ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேபிட்டல் அப்ரிசியேஷன், இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரெண்டல் ரெவன்யூஸ்லையும் சரி, நாளைக்கு அது ஒரு பெரிய பூமாக இருக்கும். அதனால நீங்கள் இதுக்கான டிசைன்ஸ் வாங்கி பாருங்க, நீங்கள் ஒரு மிஸ் கால் கொடுங்க இல்லை ஒரு மெசேஜ் அனுப்புங்க இல்லை ஒரு கால் பண்ணுங்க, டீம் இதுக்கான டீடைல்ஸை வாட்ஸ்அப் பண்ணி ஷேர் பண்ணுவாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை எப்படி நீங்கள் ப்ராசஸ் பண்ணணும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற டிஸ்கஷன் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் கம்ஃபர்டபுளாக கொண்டு போகலாம்.
0: எஸ் ஸோ அதனால விசிட் பண்ணுங்க மே 10th காலைல 10 மணிலேருந்து ராத்திரி 8 மணிக்குள்ள உங்கள் கன்வீனியன்டான டைமில் பர்ஜ்மன் மால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க் ரீஜஸ் ஹோட்டல் வித் அன் அப்பாயின்மெண்ட். அப்பாயின்மெண்ட்கான நம்பர் 0547673111. I repeat, 0547673111.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். லான்சிங் காசா கிராண்ட் ஹை சிட்டி சென்னை. இது உங்களுக்கான ரெவல்யூஷன். For the first time in Chennai, 41 acres la oru maaverum township, 28 acre open space, adhula 22 acres landscape greenery. Yerkiyoda seindhu vaala oru peaceful community. Neenga oru sports lover ah irundhingana, 5 acres la South India's largest sports club ungalukkaga. Manasukku pidichavanga kooda time spend pandradhana sandosham. 150 plus world class amenities and 1.3 acres recreation club. இங்க வீக்டேஸ் கூட வீக்கெண்ட்ஸ் மாறும். உங்களுக்கான இந்த ரெவல்யூஷன் உருவாக போற இடம் ORR சென்னையின் புதிய அடையாளம்.
2: Launching Casa Grand High City, Bangalore, RR. Luxurious 2 and 3 BHK apartments starting from 49 lakhs. To book call plus 918-0155-08536.
1: 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
3: நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு தயாரா இருக்கீங்களா? ஓயன் சிட்டி குளோபல் பிரசன்ஸ் பீச் புலிவார்டு அஃபோர்டபுள் ஹோம்ஸ் அட் கோவலம் ஈசிஆர் சென்னை. ஸோ சென்னை ஈசிஆர்ல அஃபோர்டபுளான உங்க ட்ரீம் விழாவை நீங்க புக் பண்ணலாம் 1580 EMI ல இருந்து. அண்ட் அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் மேலும் அவங்களுடைய மற்ற ப்ராஜெக்ட்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் 10 காலையில 10 மணிலிருந்து ராத்திரி 8 மணிக்குள்ள விசிட் பண்ணுங்க. பர்ஜ்மன் மால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க் ரீஜஸ் ஹோட்டல் வித் அன் அப்பாயின்மெண்ட். அப்பாயின்மெண்ட்கான நம்பர் 0547673111. I repeat 0547673111. Yes, welcome back. பிரபா, இப்ப வந்து ஒருவேளை இப்பதான் வந்து டியூன் பண்ணி வச்சிருக்காங்க ரேடியோ அப்படின்னா என்னெல்லாம் அவங்க இவ்வளவு நேரம் மிஸ் பண்ணாங்க?
4: எஸ், 79 lakh rupees ஃபுல்லி ஃபர்னிஸ்ட்ல சென்னை ஈசிஆர்ல கோவலத்தில் ஒரு ஸ்டன்னிங்கான ப்ராப்பர்ட்டி பீச் புலவார்டு ஹோம்ஸ். உங்களுக்கான வீடு அட் ஈசிஆர்ல மார்னிங் சன்ரைஸ் பார்த்தா மாதிரி, ஈவினிங் பீச்சில் வாக்கிங் போகிற மாதிரி, அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்க்கும் ரெண்டலுக்கும் ஒரு 360 degree பெர்ஃபெக்ஷனில் ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுக்க முடியும்னா அது இந்த ப்ராப்பர்ட்டி தான். அதனால தான் இது வெரி வெரி லிமிட்டட் எடிஷனாக பண்ணுறோம். அண்ட் வி ஹவ் வெரி ஃபியூ யூனிட்ஸ் ஒன்லி அவைலபிள் ஃபார் திஸ் வீக். அண்ட் இந்த வீக்கோட இந்த ஒரு ப்ராப்பர்ட்டியோட டிஸ்கஷன் முடிஞ்சிடும். அண்ட் இதில் என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, ஈசிஆரில் இன்வெஸ்ட் பண்ணணும் நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் ஆனால் ஜென்ரலாக ஈசிஆர்னு வரும்போதே 1.5 crore, 2 crore, 3 crore அப்படின்னு இருக்கும்போது அப்புறம் பார்க்கலாம் பின்னாடி இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி இன்னும் அது விடும்போது இன்னும் ப்ரைஸ் ஜாஸ்தி தான் ஆகும். பட் ஆனால் ஃபார் த வெரி வெரி ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் நாங்கள் 2019 அப்புறம் சென்னை ஈசிஆரில் இந்த மாதிரியான ஒரு அஃபோர்டபுள் ப்ராப்பர்ட்டி ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்கோம். வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, தெரிஞ்சுக்கோங்க, அதை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்கள் ப்ராசஸ் பண்ணலாம். இதே மாதிரி அஃபோர்டபுள் ப்ராப்பர்ட்டி, அதாவது அஃபோர்டபுள் லக்ஸரி ப்ராப்பர்ட்டி கோயம்புத்தூரில் சிங்காநல்லூரில் 75 lakhs 2 bedroom, 85 lakhs 3 bedroom, 95 lakhs 4 bedroomே நம்ம ஆஃபர் பண்ண போகிறோம் ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் இன் கோயம்புத்தூர் சிங்காநல்லூரில் கார்பரேஷன் லிமிட்டில் ஒரு பிக்கஸ்ட் கேட்டட் கம்யூனிட்டியில் இது கொடுக்க போகிறோம். மதுரையிலையுமே 55 lakhs ப்ராப்பர்ட்டி 52-3 lakhs வந்துட்டு ஒத்த கடையில் நம்ம விலாஸ் கொடுக்க போகிறோம். இப்போ நான் சொல்கிற எல்லா ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸுமே இன்க்ளூசிவ் ஆஃப் எவ்ரி திங், ரிஜிஸ்ட்ரேஷன், டேக்ஸ், அப்ரூவல், 3 phase, கரண்ட், பெர்மிஷன், ட்ரைனேஜ், வாட்டர், சுவர், எல்லாமே சேர்ந்த ஒரு ப்ரைசிங். அண்ட் அதே நேரத்தில் ஃபுல்லி ஃபர்னிஸ்டு வில்லா, பெட், காட், டிவி, ஃப்ரிட்ஜ், ஏசி, வாஷிங் மிஷின் எல்லாமே போட்டு நீங்கள் ஒரு பேக் எடுத்துகிட்டு அப்படியே போகிற மாதிரி தான் இருக்கும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் லேண்ட் ப்ரைஸ் இஸ் ஃபாஸ்டஸ்ட்டாக க்ரோயிங் ஆகிட்டு இருக்கு. ஆப்வியஸ்லி வி ஜஸ்ட் கம் அவுட் ஆஃப் த எலெக்ஷன்ஸ் அண்ட் இப்போ எலெக்ஷன் முடிஞ்ச ஒரு நியூ கவர்மெண்ட் ஃபார்மேஷனாக எல்லாம் வரும்போது இன்னும் ப்ரைஸஸ் ஆப்வியஸ்லி இன்க்ரீஸ் ஆகும், இந்த க்ரோத் இன்னும் மாறும் ஆக்சுவலாக அதை வந்துட்டு, அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது நல்ல ப்ராப்பர்ட்டியோட இன்வெஸ்ட்மெண்ட்டை இமீடியட்டாக பண்ணுங்கள். ஆஸ் எ சார் பிஎன்சிட்டில் கண்டிப்பாக பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ப்ராப்பர்ட்டி, உங்கள் ஊர்லேயே ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஐடியாலஜி இருக்குன்னா கண்டிப்பாக இந்த டயத்தில் அதை பிளான் பண்ணி பர்சியூ பண்ணுங்கள். பிகாஸ் ஏன்னா ப்ராப்பர்ட்டி ப்ரைசிங் நம்ம தமிழ்நாட்டில் இன்னும் ஃபாஸ்டஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகும். அப்போ வந்துட்டு நம்ம ரிக்ரெட் பண்ணது, ஐயோ நான் இன்றைக்கி வாங்கியிருக்கலாமே பண்ணியிருக்கலாமேன்ட்டு. எப்போவுமே நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது கண்டிப்பாக ஒரு புஷ் இருக்க தான் செய்யும், ஐயோ அந்த ஃபண்ட்ஸ் எப்படி நம்ம ரெடி பண்ண போகிறோம், அண்டு இந்த ஃபண்ட்ஸ் இந்த உடனே நம்மளுக்கு கிடைக்குமா, லோன் போட்டால் வருமா, இல்லை நம்ம ஃபண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ண முடியுமா. இது உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கு மட்டும் இல்லை, எல்லா ப்ராப்பர்ட்டியும் வாங்குறவங்களுக்கும் இது இருக்கத்தான் செய்யும். இன்றைக்கி யாருமே வந்து அக்கௌண்ட்டில் வந்து நான் 2 crore வச்சுருக்கேன் வாங்க ப்ராப்பர்ட்டி வாங்க போகலான்னு வரது கிடையாது. ஒரு ப்ராப்பர்ட்டி டக்குன்னு அமையும் போது அதுக்கான ஃபண்ட்ஸை நம்ம எப்படி ரெடி பண்ணுறோம், பிளானிங் பண்ணுறோன்னு சொல்லி எக்ஸிக்யூட் பண்ணுறது தான். தேங்க்ஃபுல்லி பேங்க் லோன் இஸ் அவைலபிள், இல்லை பேமெண்ட் பிளான்ஸ் அவைலபிளாக இருக்கும். அதை யூஸ் பண்ணி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்றைக்கி ஸ்ட்ராங்காக பண்ணுங்கள். பிகாஸ் இன்றைக்கி லெவலில் கோல்ட்ஸை விட, ஸ்டாக்ஸ் அண்ட் ட்ரேட்ஸை விட லேண்டில் நீங்கள் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது, லேண்டட் ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அப்ரிசியேஷனும் கிடைக்கும், ரெண்டல் ரெவன்யூஸும் கிடைக்கும், நாளைக்கு ஃபியூச்சரில் ஒரு சேஃப்டி நெட்டாகவும் அது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த வகையில் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஹாப்பியாக சவுண்டாக பண்ணுங்கள். அது பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஐடியாலஜி வேணும், இல்லை இன்புட்ஸ் வேணும். நிறையா இங்கேருந்து நிறையா பேருக்கு தெரில, அமீரத்தில் நான் சேலரியில் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு இந்தியாவில் லோன் கிடைக்குமா அப்படின்ற ஒரு ஃபண்டமெண்டல்ஸே நிறைய பேருக்கு இன்னும் புரியாமல் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஈஸியான லோன் ப்ராசஸிங்கோட சூப்பரான ப்ராப்பர்ட்டியை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதுலேயும் குறிப்பாக இப்போ நாங்கள் லான்ச் பண்ணுற ECR அண்ட் கோயம்புத்தூர் அண்ட் மதுரை இந்த மாதிரி நான் அஃபோர்டபுள் ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு நாளைக்கு ஃபியூச்சரில் நல்லாவே ஒரு கெயின் கொடுக்கும். பிகாஸ் என்ன, நீங்கள் வாங்குறதே கம்மியான ரேட், அதாவது என்ட்ரி ப்ராடக்ட் என்ட்ரி ப்ரைஸிங்கே கம்மியாக இருக்கும்போது அதோட அப்ரிசியேஷனை நீங்கள் முழுசாக என்ஜாய் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் சென்னை ECRல பீச் புலவார்ட் ஹோம்ஸ் உங்களுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. கமிங் சண்டே மீட் பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணலாம், உங்களோட ப்ராப்பர்ட்டியை ஹாப்பியாக இன்வெஸ்ட் பண்ணலாம்.
3: And yes, thank you, Prabha. Thank you so much for
4: thank
3: the
4: you.
3: 1 hour.
4: Thank you for the yesterday and today back-to-back interview.
3: Thank you and all the very best for the event. And நீங்க மிஸ் பண்ணிராதீங்க, மே 10th தேதி காலைல 10 மணிலிருந்து ராத்திரி 8 மணிக்குள்ள விசிட் பண்ணுங்க பர்ஜ்மன் மால் பக்கத்துல இருக்கக்கூடிய பார்க் ரீஜஸ் ஹோட்டல் வித் an appointment. அப்பாயின்மெண்ட்கான நம்பர் 0547673111. I repeat, 0547673111.

0: 99.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM. தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
2: கண்ணாடா ஒரு பாட்டு போட்டா 100 பாட்டு போட்டா மாதிரி.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.
1: டே அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோடு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம். மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். 9-4-0.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: திருச்சி, தஞ்சாவூர், மதுரை, சென்னை, புதுக்கோட்டை அண்ட் கேரளா ஒட்டப்பாலம்ல உங்க சொந்த பிளாட் வாங்குறது இப்போ ரொம்ப சுலபம்.
3: ALD ப்ராப்பர்ட்டிஸ் இன் மெகா பிளாட் சேல் ஈவெண்ட் வர 10 தேதி சண்டே புர்ஜுமான் மால் கிட்ட இருக்கிற சிட்டி சீசன் ஹோட்டல்ல மார்னிங் 10 AM டு ஈவினிங் 6 PM வரைக்கும் நடக்குது.
1: இவெண்ட்ல கலந்துகிட்டு பிளாட் புக் பண்ற எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா. வெறும் 999 திரும்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 0563643646.
4: நைன்டி ஒன்னு போடு.
5: என்னது?

0: இதோட பெஸ்ட் என்டர்டெயின்மென்ட்டா ஒரு எஃப்எம் காட்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்லாம்.
1: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டெண்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துடுறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கும். ஆனா எனக்கு கிடைச்சது
1: போன்றீங்க ஆயிடுச்சா, சாரி சைலண்ட்ல போட
3: மறந்துட்டேன்.
1: கவனிக்கவே இல்ல,
2: உணர்ந்துட்டாங்க திருந்திருவாங்க நினைக்கிறேன்.
4: இனாகரல் மே 31st வரைக்கும் 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். கராமா துபாய்.
5: ரெடியா?
6: ரெடி சார்.
7: லைட் நடந்தது,
8: நடந்தது
9: கேமரா,
7: நடக்க போகுது
9: ரோலிங்.
10: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார் ஆக்சன். 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க, அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டிப்பு அரக்கர்கள் இருக்காங்களா? நீங்க யுஏஇ முழுக்க ஆபீஸ் ஹோட்டல் டீ கடன் எங்க வர்க் பண்ணாலும் இல்ல கேங்கா எங்க இருந்தாலும் ஆர்ஜே மது நானும் என் டீமும் உங்க இடத்துக்கே வந்து ஃபன் பண்ண போறோம். இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 050-252-8940.
11: We'll be back after a short commercial break.

0: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: டேய், சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணே, கலக்குப்பா, கலக்கு.
2: A few days later.
0: டேய், பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: கண்ணாடா ஒரு பாட்டு போட்டா 100 பாட்டு போட்டா மாதிரி.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.

0: அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு மயில காணோம்.
1: நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் காண்டாக்ட் 050-252-8940.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
3: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
0: ஹாய், நான் தான் இயற்கை.
2: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
0: எங்கப்பா மனசு காணோம்.
4: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
0: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
5: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
1: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். brought to you by Falcon Fast Link Services, one stop solution for all your interior fit outs. Call 0586815179.
6: You are listening to

0: We'll be back after a short commercial break.
1: திருச்சி, தஞ்சாவூர், மதுரை, சென்னை, புதுக்கோட்டை அண்ட் கேரளா ஒட்டப்பாலம்ல உங்க சொந்த பிளாட் வாங்குறது இப்போ ரொம்ப சுலபம்.
2: ALD Properties இன் மெகா பிளாட் சேல் ஈவெண்ட் வர 10ஆம் தேதி சண்டே புர்ஜுமான் மால் கிட்ட இருக்கிற சிட்டி சீசன் ஹோட்டல்ல மார்னிங் 10 AM டு ஈவினிங் 6 PM வரைக்கும் நடக்குது.
1: இவெண்ட்ல கலந்துகிட்டு பிளாட் புக் பண்ற எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா. வெறும் 999 dirhams கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 0563643646.

0: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: ஏ, சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணே, கலக்குப்பா கலக்கு.
2: A few days later.
0: ஏ, பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணே, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: 99.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: டாடி தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
2: என்னப்பா என்னிட்டு இருக்க கண்ணாமூச்சியா?
3: தமிழ் எஃப்எம்ல

0: ऐसे बुलाया तुमने?
1: रोलेक्स रोलेक्स
2: सर जस्ट सर
3: இதோ விட பெஸ்டா என்டர்டெயின்மென்ட் ஒரு எஃப்எம் காட்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்ரா 89.4
4: டேய் அண்ணா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலாம்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
5: மேற்பட்டேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 0502528940.
6: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
7: கண்ணா 91 போடு.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: நடந்தது
2: நடந்தது,
1: கேமரா,
2: நடக்க போவது
3: நடக்க போவது.
0: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார், ரோலிங் சார் ஆக்சன். 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க. அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டிப்பு அரக்கர்கள் இருக்காங்களா? நீங்க யுஏஇ முழுக்க ஆபீஸ், ஹோட்டல், டீ கடன் எங்க வர்க் பண்ணாலும், இல்ல கேங்கா எங்க இருந்தாலும், ஆர்ஜே மது, நானும் என் டீமும் உங்க இடத்துக்கே வந்து ஃபன் பண்ண போறோம். இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா, ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 050-252-8940.
4: We'll be back after a short commercial break.
5: திருச்சி, தஞ்சாவூர், மதுரை, சென்னை, புதுக்கோட்டை அண்ட் கேரளா ஒட்டப்பாலம்ல உங்க சொந்த பிளாட் வாங்குறது இப்போ ரொம்ப சுலபம்.
6: ALD ப்ராப்பர்ட்டிஸ் இன் மெகா பிளாட் சேல் ஈவெண்ட் வர 10 தேதி சண்டே புர்ஜுமான் மால் கிட்ட இருக்கிற சிட்டி சீசன் ஹோட்டல்ல மார்னிங் 10 AM டு ஈவினிங் 6 PM வரைக்கும் நடக்குது.
5: இவெண்ட்ல கலந்துகிட்டு பிளாட் புக் பண்ற எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா. வெறும் 999 dirhams கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
2: டேய், சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணே, கலக்குப்பா, கலக்கு.
3: A few days later.
1: டேய், பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணே, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: மேடம், ஒரு நிமிஷம்.
1: எஸ்,
2: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
2: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
2: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனு தெரியுமா?
1: எது, மதுவா?
2: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யார வர?
2: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
5: 89.4 தமிழ் எஃப்எம்இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
1: அடிங்க
6: கண்ணாடா, ஒரு பாட்டு போட்டா 100 பாட்டு போட்டா மாதிரி.

0: செல்வமே. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: தங்க தங்க தங்க தின தின தின

சூடிய வாடலை சூடிய வாக்கள வாடிய சிந்தைக்கு ரும்பத்தா பூதனியாக பணித்திடுவாயா பாவை விரகம் பருகிடுவாயா ஆயர்தம் மாயா நீவா ஆயர்தம் மாயா.

0: மேலும் சென்றடையுங்கள். To advertise your brand, contact 050-252-8940.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
0: திருச்சி, தஞ்சாவூர், மதுரை, சென்னை, புதுக்கோட்டை அண்ட் கேரளா ஒட்டப்பாலம்ல உங்க சொந்த பிளாட் வாங்குறது இப்போ ரொம்ப சுலபம்.
2: ALD Properties இன் மெகா பிளாட் சேல் ஈவெண்ட் வர 10th சண்டே புர்ஜுமான் மால் கிட்ட இருக்கிற சிட்டி சீசன் ஹோட்டல்ல மார்னிங் 10 AM டு ஈவினிங் 6 PM வரைக்கும் நடக்குது.
0: இவெண்ட்ல கலந்துகிட்டு பிளாட் புக் பண்ற எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா. வெறும் 999 திரும்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
3: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

கலை நயம் மிக்க நகைகள் இனாகரல் ஆஃபரா மே 31st வரைக்கும் 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ் கராமா.

0: We'll be back after a short commercial break.
1: இந்திய பாரம்பரியத்தை கொண்டாடும் கலைநயமிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்ன தங்கம் கோல்டு டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனல் சவுத் இந்தியன் நகைகள், கண்ணை பறிக்கும் வைர நகைகள், பிரஷியஸ் மற்றும் அன்கட் ஸ்டோன் ஜுவல்லரினு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கு.
2: இனோகிரல் ஆஃபரா 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். குறிப்பிட்ட நகைகளுக்கு 1.99% மேக்கிங் சார்ஜஸ்.
3: ஆஃபர் வேலிட் till 31st May.
4: அன்ன தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், a division of Altavasal Group.

0: listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM. அண்ணா, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: டே, சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணா, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே, கலக்குப்பா, கலக்கு.
2: A few days later.
0: டே, பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: திருச்சி, தஞ்சாவூர், மதுரை, சென்னை, புதுக்கோட்டை அண்ட் கேரளா ஒட்டப்பாலம்ல உங்க சொந்த பிளாட் வாங்குறது இப்போ ரொம்ப சுலபம்.
5: ALD ப்ராப்பர்ட்டிஸ் இன் மெகா பிளாட் சேல் ஈவெண்ட் வர 10th சண்டே புர்ஜுமான் மால் கிட்ட இருக்கிற சிட்டி சீசன் ஹோட்டல்ல மார்னிங் 10 AM டு ஈவினிங் 6 PM வரைக்கும் நடக்குது.
3: இவெண்ட்ல கலந்துகிட்டு பிளாட் புக் பண்ற எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா. வெறும் 999 dirhams கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
6: செலுத்தையும் தமிழே ஒளி.

0: நிலையங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: என்னப்பா என்னிட்டு இருக்க கண்ணாமூச்சியா? தமிழ் எஃப்எம்ல

கேளுங்க, நான் தான் கிங். நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக் தமிழ் தமிழ் தமிழ் 89.4 கண்ணுக்குள் நூறு நிலவா இது ஒரு

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். ஹுக்கும் ஹுக்கும். அர்த்தமாயிட்டானாச்சா?
1: டே அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோடு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
2: நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 0502528940.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
4: பெரிய பெரிய சீக்கோலில பிளாட் 40% தள்ளுபடியோட மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் அலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷஸ் ஜுவல்லரியின் சீக்கோலி மீது பிளாட் 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் ஜூன் 14 வரை மட்டும் தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் அலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
5: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: se kese bude eto ne.
1: Rolex. Rolex.
2: Sir! Yes, sir!
3: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம்.
4: நடந்தது
5: நடந்தது
4: கேமரா
5: நடக்க போவது
6: நடக்க போவது.
7: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார் ஆக்சன். 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க. அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டிப்பு அரக்கர்கள் இருக்காங்களா? நீங்க யுஏஇ முழுக்க ஆபீஸ் ஹோட்டல் டீ கடன் எங்க ஒர்க் பண்ணாலும் இல்ல கேங்கா எங்க இருந்தாலும் ஆர்ஜே மது நானும் என் டீமும் உங்க இடத்துக்கே வந்து ஃபன் பண்ண போறோம். இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 050-252-8940.
8: We'll be back after a short commercial break.
9: திருச்சி, தஞ்சாவூர், மதுரை, சென்னை, புதுக்கோட்டை அண்ட் கேரளா ஒட்டப்பாலம்ல உங்க சொந்த பிளாட் வாங்குறது இப்போ ரொம்ப சுலபம்.
10: ALD Properties இன் மெகா பிளாட் சேல் ஈவெண்ட் வர 10th சண்டே புர்ஜுமான் மால் கிட்ட இருக்கிற சிட்டி சீசன் ஹோட்டல்ல மார்னிங் 10 AM டு ஈவினிங் 6 PM வரைக்கும் நடக்குது.
9: இவெண்ட்ல கலந்துகிட்டு பிளாட் புக் பண்ற எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.

0: துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: டேய் சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணா பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
2: A few days later.
0: டேய் பிசினஸ் பிச்சிட்டு இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா. எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
0: என்னப்பா என்னிட்டு இருக்க கண்ணாமூச்சியா?
5: தமிழ் எஃப்எம்ல

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: ஏய், நீ ஸ்டைலா பேசுவேன் நினைக்கல. அது தமிழ் FM ல நீங்க பாட்டு கேப்பீங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாக்கலீங்க. இட்ஸ் a very good choice. 89.4
2: கண்ணுக்குள்ள

0: அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோடு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
1: நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் காண்டாக்ட் 0502528940.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: திருச்சி, தஞ்சாவூர், மதுரை, சென்னை, புதுக்கோட்டை அண்ட் கேரளா ஒட்டப்பாலம்ல உங்க சொந்த பிளாட் வாங்குறது இப்போ ரொம்ப சுலபம்.
3: ALD ப்ராப்பர்ட்டிஸ் இன் மெகா பிளாட் சேல் ஈவெண்ட் வர 10th சண்டே புர்ஜுமான் மால் கிட்ட இருக்கிற சிட்டி சீசன் ஹோட்டல்ல மார்னிங் 10 AM டு ஈவினிங் 6 PM வரைக்கும் நடக்குது.
1: இவெண்ட்ல கலந்துகிட்டு பிளாட் புக் பண்ற எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா. வெறும் 999 திரும்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 0563643646.

0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன். தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். ஆனா எனக்கு கிடைச்சது
0: போன்றீங்க ஆயிடுச்சா. சாரி சைலண்ட்ல போட
2: மறந்துட்டேன்.
0: இதான் கேட்ட ஓவர் திங்க் பண்றதுனா கவனிக்கவே இல்ல.
3: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் கலை நயம் மிக்க நகைகள் இனாகரல் ஆஃபரா May 31st வரைக்கும் 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ் கராமா துபாய்.
4: We'll be back after a short commercial break.
5: பெரிய பெரிய சீக்கோலில பிளாட் 40% தள்ளுபடியோட மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் அலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷஸ் ஜுவல்லரியின் சீக்கோலி மீது பிளாட் 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் June 14th வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் அலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
6: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: ஏ சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணா பிசினஸ் சம்மர் சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
2: A few days later.
0: டே பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா. எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: இந்திய பாரம்பரியத்தை கொண்டாடும் கலைநயமிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அந்த தங்கம் கோல்டு டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனல் சவுத் இந்தியன் நகைகள், கண்ணை பறிக்கும் வைர நகைகள், பிரஷியஸ் மற்றும் அன்கட் ஸ்டோன் ஜுவல்லரினு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கு.
5: இன்னோகரல் ஆஃபரா 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். குறிப்பிட்ட நகைகளுக்கு 1.99% மேக்கிங் சார்ஜஸ்.
6: ஆஃபர் வேலிட் டில் 31st May.
3: அன்ன தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், a division of Altavasal Group.
7: VNCT Global proudly presents Beach Boulevard Homes at Kovalam ECR Chennai. Nama Chennai ECR Kovalam la unga beach home kedaikka pogudhu. Aamaanga morning sunrise evening beach walking ne beach path madriye Chennai ECR la unga veedu, aduvum just monthly 1500 AED EMI la.
8: Kudave swimming pool, party hall, children's play area ne 50 ku merpatta amenities. Pre launch offer ah AC TV bed ne fully furnished ave kedaikka pogudhu. Indha pre launch coming Sunday May 10th 10 AM to 8 PM Birchman Mall பக்கத்துல இருக்கிற Park Regis Hotel துபாயில நடக்கவிருக்கு. கால் 054-767-3111. கால் 054-767-3111.
7: சென்னை ECR ல உங்க வீடு, அதுவும் 1500 AD EMI ல. மிஸ் பண்ணிடாதீங்க.

0: 89.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: இன்னும்
2: பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையும். To advertise your brand, contact 050-252-8940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
2: திருச்சி, தஞ்சாவூர், மதுரை, சென்னை, புதுக்கோட்டை அண்ட் கேரளா ஒட்டப்பாலம்ல உங்க சொந்த பிளாட் வாங்குறது இப்போ ரொம்ப சுலபம்.
3: ALD Properties இன் மெகா பிளாட் சேல் ஈவெண்ட் வர 10 தேதி சண்டே புர்ஜுமான் மால் கிட்ட இருக்கிற சிட்டி சீசன் ஹோட்டல்ல மார்னிங் 10 AM டு ஈவினிங் 6 PM வரைக்கும் நடக்குது.
2: இவெண்ட்ல கலந்துகிட்டு பிளாட் புக் பண்ற எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா. வெறும் 999 திரும்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
4: நைன்டி ஒன்னு போடு.
5: என்னது?

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாய் தானாச்சா.
1: நடந்தது
2: நடந்தது
1: கேமரா
2: நடக்க போவது
1: நடக்க போவது.
3: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார் ரோலிங் சார் ஆக்சன். 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க. அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டிப்பு அரக்கர்கள் இருக்காங்களா? நீங்க யுஏ முழுக்க ஆபீஸ் ஹோட்டல் டீ கடனு எங்க ஒர்க் பண்ணாலும் இல்ல கேங்கா எங்க இருந்தாலும் ஆர்ஜே மது நானும் என் டீமும் உங்க இடத்துக்கே வந்து ஃபன் பண்ண போறோம். இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 050-252-8940.
4: We'll be back after a short commercial break.
5: Launching Casa Grand High City, Chennai. இது உங்களுக்கான ரெவல்யூஷன். For the first time in Chennai, 41 acres ல ஒரு மாபெரும் டவுன்ஷிப், 28 acre open space, அதுல 22 acres landscape greenery. இயற்கையோட சேர்ந்து வாழ ஒரு பீஸ்ஃபுல் கம்யூனிட்டி. நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் லவரா இருந்தீங்கன்னா 5 acres சவுத் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஸ்போர்ட்ஸ் கிளப் உங்களுக்காக. மனசுக்கு பிடிச்சவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதான சந்தோஷம். 150+ வேர்ல்ட் கிளாஸ் அமெனிட்டிஸ் அண்ட் 1.3 acres ரெக்ரியேஷன் கிளப். இங்க வீக் டேஸ் கூட வீக்கெண்ட்ஸா மாறும். உங்களுக்கான இந்த ரெவல்யூஷன் உருவாக போற இடம் ORR, சென்னையின் புதிய அடையாளம்.
6: Launching Casa Grand High City, Bangalore, RR. Luxurious 2 and 3 BHK apartments starting from 49 lakhs. To book, call plus 91-801-550-8536. Big news from the UAE Lottery. 5 million dirhams in வெற்றியாளர் அறிவிச்சாச்சு. Congratulations Brandon from South Africa. அவருடைய வாழ்க்கையை இந்த மாபெரும் வெற்றி மாத்தி அமைச்சிடுச்சு. ஒவ்வொரு புதன் மற்றும் சனிக்கிழமைகள் இரவு 9:30 மணிக்கு லக்கி டே லைவ் டிரா பார்க்கலாம். அப்புறம் நீங்க இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க? அடுத்த வெற்றியாளர் நீங்களா கூட இருக்கலாம்.
7: Get your tickets now at the uaelottery.ae. Brought to you by the Game LLC. Licensed by GCGRA. For 18 and above only. Terms and conditions apply.
8: You are listening to Club Tamil only on 89.4 Tamil FM. 89.4 Tamil FM.
9: Confirm his suspect was last seen driving west on.
10: I see him. We got him. Requesting all available units.

0: இதோட பெஸ்ட் என்டர்டெயின்மென்ட் ஒரு எஃப்எம் காட்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்லாம். 89.4
1: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
2: டேய் சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணே கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: டேய் பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணா, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி,
4: மேலும் சென்றடையுங்கள். மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் ஆலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷியஸ் ஜுவல்லரியின் செய்கூலி மீது 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் ஜூன் 14 வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் ஆலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
5: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
6: வாழ்க்கை இன்ட்ரெஸ்டிங்கா போகலனா நம்ம தான் அப்கிரேட் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்கா மாத்தணும். வெறும் 966 dirhams per monthல ஒரு அப்கிரேட் சொல்லவா? ஜெட்டோர்.
1: எஸ், பே ஆஃப்டர் 6 மந்த்ஸ், 0 வாட், 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டில உங்க பிராண்ட் நியூ ஜெட்டோர பர்சேஸ் பண்ணலாம்.
6: அது மட்டுமா, செலக்ட் மாடல்ஸ்ல 0% இன்ட்ரெஸ்ட், ஃப்ரீ இன்சூரன்ஸோட மாசம் வெறும் 966 dirhams EMI-க்கு உங்க Dream SUV-ய வாங்கலாம்.
1: விசிட் ஜெட்டோ ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மன் அண்ட் அலைன் டுடே. ஜெட்டோர் UAE, a part of Elite Group Holding. Terms and conditions apply.
7: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
2: ஹாய், நான் காஃபி.
8: ஹலோ, நான் தான் டிராவல்.
9: வணக்கம், நான் நினைவுகள்.
8: ஹாய், நான் தான் இயற்கை.
7: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
8: எங்கப்பா மனசு காணோம்?
2: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
8: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
10: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
11: வார நாட்களில் மதியம் 3 முதல் 4 வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 Tamil FM. Namma radio, namma music. Brought to you by Falcon Fastlink Services, one stop solution for all your interior fit outs. Call 058-681-5179.
12: You're rocking with the DJ that keeps the hits coming.
13: Love Tamil.

0: தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
2: You are listening to Club Tamil only on 89.4.

0: அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணும்.
1: மேற்பட்டர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் காண்டாக்ட் 050-252-8940.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். லான்சிங் காசா கிராண்ட் ஹை சிட்டி சென்னை. இது உங்களுக்கான ரெவல்யூஷன். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் சென்னை, 41 acres ஒரு மாபெரும் டவுன்ஷிப், 28 acre ஓபன் ஸ்பேஸ், அதுல 22 acres லேண்ட்ஸ்கேப் கிரீனரி, இயற்கையோட சேர்ந்து வாழ ஒரு பீஸ்ஃபுல் கம்யூனிட்டி. நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் லவரா இருந்தீங்கன்னா 5 acres சவுத் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஸ்போர்ட்ஸ் கிளப் உங்களுக்காக. மனசுக்கு பிடிச்சவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதான சந்தோஷம். 150+ வேர்ல்ட் கிளாஸ் அமெனிட்டிஸ் அண்ட் 1.3 acres ரெக்ரியேஷன் கிளப். இங்க வீக் டேஸ் கூட வீக்கெண்ட்ஸா மாறும். உங்களுக்கான இந்த ரெவல்யூஷன் உருவாக போற இடம் ORR, சென்னையின் புதிய அடையாளம்.
1: Launching Casa Grand High City, Bangalore RR. Luxurious 2 and 3 BHK apartments starting from 49 lakhs. To book call +918015508536.
3: இந்திய பாரம்பரியத்தை கொண்டாடும் கலைநயமிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ். ட்ரெடிஷனல் சவுத் இந்தியன் நகைகள், கண்ணை பறிக்கும் வைர நகைகள், பிரஷியஸ் மற்றும் அன்கட் ஸ்டோன் ஜுவல்லரின்னு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கு.
4: இனாகுரல் ஆஃபரா 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். குறிப்பிட்ட 1.99% making charges.
5: Offer valid till 31st May.
6: Annathangam Golden Diamonds, a division of Alta Vassal Group.

0: Ladies and gentlemen,
1: players and hustlers,
2: 5, 4, 3, 2,

0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும். ஆனா எனக்கு கிடைச்சது
1: போன்றீங்க ஆயிடுச்சா? சாரி சைலண்ட்ல போட
2: மறந்துட்டேன்.
1: கவனிக்கவே இல்ல, உணர்ந்துட்டாங்க, திருந்திடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இல்ல,
2: அப்படி நடந்தா இது எப்படி ஈவினிங் கரெக்டாமா? என்ன
1: மத்தியானத்துக்கும் சாயங்காலத்துக்கும் நடுவுல
2: எவ்ரி திங்கள் டு ஃப்ரைடே
1: 4 மணில இருந்து 8 மணி வரைக்கும்
2: பிராவோ நிவேதாவோட தனர தனர தி ஈவினிங் கரெக்ட் கேளுங்க.
3: தி ஈவினிங் கரெக்ட் பிரசன்டட் பை விஎன்சிடி குளோபலின் பீச் பொலிவார்ட் ஹோம்ஸ்டே கோவலம் ECRல 1500 திரம்ஸ்ல இருந்து EMI ஃப்ரீலான்ஸ் ஆஃபரா ஃபுல்லி ஃபர்னிஷ்ட் வில்லாஸ் வித் 50 பிளஸ் அமினிட்டிஸ். மீட் தி டீம் ஆன் மே 10 சண்டே அட் பார்க் ரெஜிஸ் ஹோட்டல். பிராட் டு யூ பை அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கலை நயம் மிக்க நகைகள். இனாகரல் ஆஃபரா மே 31st வரைக்கும் 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். கராமா துபாய்.
4: You're rocking with the DJ that keeps the hits coming.
5: Love Tamil on 89.4 Tamil FM.
6: உங்களுக்கு 2 நிமிஷம் டைம் தரேன், முடிஞ்சா என்ன கொன்னுட்டு உங்களை காப்பாத்துக்கணும்.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: We'll be back after a short commercial break.
3: உங்க ட்ரீம் லக்ஸுரி கார் தங்கம், மேலும் கை நிறைய காசு. இந்த கனவை நிஜமாக்க நேரம் வந்தாச்சு. அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் வழியா ஊருக்கு பணம் அனுப்பி ஜெட்டோ டேஷிங் கார், வாரம் தோறும் கோல்ட் காயின்ஸ், மேலும் தினமும் 1000 திரம்ஸ் கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். ஆஃபர் வேலிட்டில் ஜூன் 14. TNC அப்ளை. உடனே அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க.
4: திருச்சி, தஞ்சாவூர், மதுரை, சென்னை, புதுக்கோட்டை அண்ட் கேரளா ஒட்டப்பாலம்ல உங்க சொந்த பிளாட் வாங்குறது இப்போ ரொம்ப சுலபம்.
5: ALD ப்ராப்பர்ட்டிஸ் இன் மெகா பிளாட் சேல் ஈவெண்ட் வர 10th சண்டே புர்ஜுமான் மால் கிட்ட இருக்கிற சிட்டி சீசன் ஹோட்டல்ல மார்னிங் 10 AM டு ஈவினிங் 6 PM வரைக்கும் நடக்குது.
4: இவெண்ட்ல கலந்துகிட்டு பிளாட் புக் பண்ற எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா. வெறும் 999 கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
6: Break it off for another hot explosive mix.
7: You're listening to Club Tamil on 89.4 Tamil FM.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
2: ஏ, சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணடே, கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: டே, பிசினஸ் பிச்சுக்கிட்டு இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணா, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட், கான்டாக்ட் 050-252-8940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். Launching Casa Grand High City, Chennai. இது உங்களுக்கான revolution. For the first time in Chennai, 41 acres la oru maaberum township, 28 acre open space, adhula 22 acres landscape greenery. இயற்கையோட சேர்ந்து வாழ ஒரு peaceful community. நீங்க ஒரு sports lover ஆ இருந்தீங்கனா 5 acres la South India's largest sports club உங்களுக்காக. மனசுக்கு பிடிச்சவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதான சந்தோஷம். 150 plus world class amenities and 1.3 acres recreation club. இங்க வீக் டேஸ் கூட வீக்கெண்ட்ஸ் மாறும். உங்களுக்கான இந்த ரெவல்யூஷன் உருவாக போற இடம் ORR, சென்னையின் புதிய அடையாளம்.
4: Launching Casa Grand High City, Bangalore, ORR. Luxurious 2 and 3 BHK apartments starting from 49 lakhs. To book, call plus 918-0155-08536.
5: பெரிய பெரிய
6: சீக்கோலில பிளாட் 40% தள்ளுபடியோட மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் அலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷஸ் ஜுவல்லரியின் சீக்கோலி மீது பிளாட் 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் ஜூன் 14 தேதி வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் அலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
7: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
8: VNCT Global proudly presents Beach Boulevard Homes at Kovalam ECR Chennai. Nama Chennai ECR Kovalam la unga beach home kedaikka pogudhu. Aamaanga morning sunrise, evening beach walking ne beach path maadhiriye Chennai ECR la unga veedu. Aduvum just monthly 1500 AED EMI la.
9: Kudave swimming pool, party hall, children's play area ne 50 ku merpatta amenities. Pre-launch offer ah AC TV bed ne fully furnished ave kedaikka pogudhu. Indha pre-launch coming Sunday May 10th 10 am to 8 pm Burjman Mall பக்கத்தில் இருக்கிற பார்க் ரெஜிஸ் ஹோட்டல் துபாயில் நடக்கவிருக்கு. கால் 054-767-3111. கால் 054-767-3111.
8: சென்னை ECRல உங்க வீடு, அதுவும் 1500 AED EMIல. மிஸ் பண்ணிடாதீங்க.
10: மேடம், ஒரு நிமிஷம்.
1: எஸ்,
10: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
10: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
1: ஆ, கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
10: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன் ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
1: எது, மதுவா?
10: அட என்ன மேடம், பெண்கள்லாம் ஒரு ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல், கண்ணாளி, சுண்டி, பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யாரு அவரு?
10: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: Damn it.
7: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
1: அடிங்க.
7: You are listening to Club Tamil only on 89.4.

பாட்டு அதை கப் சிப்புன்னு கேட்டு என்ஜாய் பண்ணதும் ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயலை காணோம்.
1: மேற்பட்டர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 0502528940.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: பெரிய பெரிய மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாயா லுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷர் ஜுவல்லரியின் செய்கூலி மீது 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் ஜூன் 14 வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாயா லுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
4: ஜாயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
5: VN City Global proudly presents Beach Boulevard Homes at Kovalam ECR Chennai. நம்ம சென்னை ECR கோவலம்ல உங்க பீச் ஹோம் கிடைக்க போகுது. ஆமாங்க, மார்னிங் சன்ரைஸ், ஈவினிங் பீச் வாக்கிங், பீச் பாத் மாதிரியே சென்னை ECRல உங்க வீடு. அதுவும் ஜஸ்ட் மந்த்லி 1500 AED EMIல.
6: கூடவே ஸ்விமிங் பூல், பார்ட்டி ஹால், சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியான்னு 50 மேற்பட்ட அமினிட்டிஸ் ப்ரீ லான்ச் ஆஃபரா AC TV பெட்னு ஃபுல்லி ஃபர்னிஷ்டாவே கிடைக்க போகுது. இந்த ப்ரீ லான்ச் கமிங் சண்டே மே 10th 10 AM டு 8 PM பர்ஜ்மன் மால் பக்கத்துல இருக்கிற பார்க் ரெஜிஸ் ஹோட்டல் துபாயில நடக்கவிருக்கு. கால் 0547673111. கால் 0547673111.
5: சென்னை ECRல உங்க வீடு, அதுவும் 1500 AED EMIல. மிஸ் பண்ணிடாதீங்க.
7: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
8: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
9: 91 போடு.

0: என்னுள் நெஞ்சில் தீ கொளுத்தி சொல்லாமல் சென்றொருத்தி எங்கே எடி
1: செக் 1 2

0: 89.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: நடந்தது
2: நடந்தது
1: கேமரா,
2: நடக்க போவது
1: நடக்க போவது.
0: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார், ரோலிங் சார் ஆக்சன். 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க. அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டிப்பு அரக்கர்கள் இருக்காங்களா? நீங்க யுஏஇ முழுக்க ஆபீஸ் ஹோட்டல் டீ கடன் எங்க வர்க் பண்ணாலும் இல்ல கேங்கா எங்க இருந்தாலும் ஆர்ஜே மது நானும் என் டீமும் உங்க இடத்துக்கே வந்து ஃபன் பண்ண போறோம். இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 050-252-8940.
3: We'll be back after a short commercial break.
4: Launching Casa Grand High City, Chennai. இது உங்களுக்கான revolution. For the first time in Chennai, 41 acres ல ஒரு மாபெரும் டவுன்ஷிப், 28 acre open space, அதுல 22 acres landscape greenery. இயற்கையோட சேர்ந்து வாழ ஒரு பீஸ்ஃபுல் கம்யூனிட்டி. நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் லவரா இருந்தீங்கன்னா 5 acres சவுத் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஸ்போர்ட்ஸ் கிளப் உங்களுக்காக. மனசுக்கு பிடிச்சவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதான சந்தோஷம். 150+ வேர்ல்ட் கிளாஸ் அமெனிட்டிஸ் அண்ட் 1.3 acres ரெக்ரியேஷன் கிளப். இங்க வீக் டேஸ் கூட வீக்கெண்ட்ஸா மாறும். உங்களுக்கான இந்த ரெவல்யூஷன் உருவாக போற இடம் ORR, சென்னையின் புதிய அடையாளம்.
5: Casa Grand High City, Bangalore, ORR. Luxurious 2 and 3 BHK apartments starting from 49 lakhs. To book, call +918015508536.
6: You are listening to Club Tamil, only on 89.5.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். ஹுக்கும் ஹுக்கும்.
1: அர்த்தமாய் தானாச்சா?
2: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
3: டேய், சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
4: A few days later.
2: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
3: அண்ணே, கலக்குப்பா கலக்கு.
4: A few days later.
2: டேய், பிசினஸ் பிச்சிகிச்சு. இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
3: ஆமாண்ணே, எப்படி?
2: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
5: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
6: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
7: உங்க ட்ரீம் லக்ஸுரி கார் தங்கம், மேலும் கை நிறைய காசு. இந்த கனவை நிஜமாக்க நேரம் வந்தாச்சு. அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் வழியா ஊருக்கு பணம் அனுப்பி ஜெட்டோ டேஷிங் கார், வாரம் தோறும் கோல்ட் காயின்ஸ், மேலும் தினமும் 1000 திரம்ஸ் கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். ஆஃபர் வேலிட்டில் June 14. TNC அப்ளை. உடனே அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க.
8: திருச்சி, தஞ்சாவூர், மதுரை, சென்னை, புதுக்கோட்டை அண்ட் கேரளா ஒட்டப்பாலம்ல உங்க சொந்த பிளாட் வாங்குறது இப்போ ரொம்ப சுலபம்.
9: ALD ப்ராப்பர்ட்டிஸ் இன் மெகா பிளாட் சேல் ஈவெண்ட் வர 10th சண்டே புர்ஜுமான் மால் கிட்ட இருக்கிற சிட்டி சீசன் ஹோட்டல்ல மார்னிங் 10 AM டு ஈவினிங் 6 PM வரைக்கும் நடக்குது.
8: இவெண்ட்ல கலந்துகிட்டு பிளாட் புக் பண்ற எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
10: செழித்தையும் தமிழே.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: You're rocking with the DJ that kicks.

0: 99.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: We are about to take it back. You are listening to Club Tamil only on 89.4.

0: கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: டே அண்ணா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
2: நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 0502528940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: லான்ச்சிங் காசா கிராண்ட் ஹை சிட்டி சென்னை. இது உங்களுக்கான ரெவல்யூஷன். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் சென்னை, 41 ஏக்கர்ஸ்ல ஒரு மாபெரும் டவுன்ஷிப், 28 ஏக்கர் ஓபன் ஸ்பேஸ், அதுல 22 ஏக்கர்ஸ் லேண்ட்ஸ்கேப் கிரீனரி. இயற்கையோட சேர்ந்து வாழ ஒரு பீஸ்ஃபுல் கம்யூனிட்டி. நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் லவரா இருந்தீங்கன்னா 5 ஏக்கர்ஸ்ல சவுத் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஸ்போர்ட்ஸ் கிளப் உங்களுக்காக. மனசுக்கு பிடிச்சவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதான சந்தோஷம். 150 பிளஸ் வேர்ல்ட் கிளாஸ் அமெனிட்டிஸ் அண்ட் 1.3 ஏக்கர்ஸ் ரெக்ரியேஷன் கிளப். இங்க வீக் டேஸ் கூட வீக்கெண்ட்ஸா மாறும். உங்களுக்கான இந்த ரெவல்யூஷன் உருவாக போற இடம் ORR, சென்னையின் புதிய அடையாளம்.
2: Launching Casa Grand High City, Bangalore, ORR. Luxurious 2 and 3 BHK apartments starting from 49 lakhs. To book call +918015508536.
1: இந்திய பாரம்பரியத்தை கொண்டாடும் கலைநயமிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அந்த தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ். ட்ரெடிஷனல் சவுத் இந்தியன் நகைகள், கண்ணை பறிக்கும் வைர நகைகள், பிரஷியஸ் மற்றும் அன்கட் ஸ்டோன் ஜுவல்லரின்னு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கு.
4: இனாகுரல் ஆஃபரா 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். குறிப்பிட்ட நகைகளுக்கு 1.99% மேக்கிங் சார்ஜஸ்.
5: ஆஃபர் வேலிட் till 31st May.
1: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், a division of Alta Vassal Group.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: You are listening to Club Tamil only on 89.4 Tamil FM.

0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துடுறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கும். ஆனா எனக்கு கிடைச்சது
3: கலை நயம் மிக்க நகைகள் இனாகரல் ஆஃபரா மே 31 வரைக்கும் 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். கராமா, துபாய்.

0: சென்னை புதுக்கோட்டை அண்ட் கேரளா ஒட்டப்பாலம்ல உங்க சொந்த பிளாட் வாங்குறது இப்போ ரொம்ப சுலபம்.
1: ALD Properties இன் மெகா பிளாட் சேல் ஈவெண்ட் வர 10ஆம் தேதி சண்டே புர்ஜுமான் மால் கிட்ட இருக்கிற சிட்டி சீசன் ஹோட்டல்ல மார்னிங் 10 AM டு ஈவினிங் 6 PM வரைக்கும் நடக்குது.
0: இவெண்ட்ல கலந்துகிட்டு பிளாட் புக் பண்ற எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா. வெறும் 999 dirhams கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
2: வாழ்க்கை இன்ட்ரெஸ்டிங்கா போகலனா நம்ம தான் அப்கிரேட் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்கா மாத்தணும். வெறும் 966 dirhams per month ல ஒரு அப்கிரேட் சொல்லவா? ஜெட்டோர்.
3: Yes, pay after 6 months. 0 watt, 1 million kilometer warranty ல உங்க brand new ஜெட்டோர பர்சேஸ் பண்ணலாம்.
2: அது மட்டுமா, செலக்ட் மாடல்ஸ்ல 0% இன்ட்ரெஸ்ட், ஃப்ரீ இன்சூரன்ஸோட மாசம் வெறும் 966 dirhams EMI க்கு உங்க Dream SUV ஐ வாங்கலாம்.
3: Visit Jetto showrooms across Abu Dhabi, Dubai, Ajman and Align today. Jetor UAE, a part of Elite Group Holding. Terms and conditions apply.
4: You're rocking with

0: துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: ஏ சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணா பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
2: A few days later.
0: டே பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா. எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
5: மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் ஆலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷர் ஜுவல்லரியின் செய்கூலி மீது 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் June 14 வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் அலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
4: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
6: VNCT Global proudly presents Beach Boulevard Homes at Kovalam ECR Chennai. Nama Chennai ECR Kovalam la unga beach home kedaikka pogudhu. Aamaanga morning sunrise evening beach walking ne beach path madriye Chennai ECR la unga veedu. Aduvum just monthly 1500 AED EMI la.
7: Kudave swimming pool, party hall, children's play area ne 50 ku merpatta amenities. Pre-launch offer ah AC TV bed ne fully furnished ave kedaikka pogudhu. Indha pre-launch coming Sunday May 10th 10 AM to 8 PM Birchman Mall பக்கத்துல இருக்கிற பார்க் ரெஜிஸ் ஹோட்டல் துபாயில நடக்கவிருக்கு. கால் 054-767-3111. கால் 054-767-3111.
6: சென்னை ECRல உங்க வீடு, அதுவும் 1500 AD EMIல. மிஸ் பண்ணிடாதீங்க.
4: You are listening to Club Tamil only on 89.

0: லிசனிங் டு கிளப் தமிழ் ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம்
1: Hey yo, it's brother V bringing the heat. Make some noise for Anirudh on the beat. You know who it is.

0: டே தம்பி, அந்த ஐஸ் போட்டோ எடுத்து கொடு.
1: இந்த பூமிக்கு முதல் வணக்கம், ரசிக மகாஜனங்களுக்கும் வணக்கங்கள். சமயம் ஏழாக சாயந்திரம் நீராக குளிர்ந்த காத்து சிலித்து சிறகடிக்குதே. ஒரு பக்கம் மனசுல தாசு மாமா, மறுபக்கம் நேர்மையுள்ள இளவரசம் மேல ஒரு ஆசைதாமா. எந்த ரமோலா டான்சிங் பார்ட்டி என்றும் அழியாதது.
0: இன்னும் இனுக்க வைக்கலாமா?
2: ஏ ரமோலா, இந்த பிள்ளைக்கும் சேலை கட்டி உள்ளான்ல.

0: டே அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
1: நேயர்களை கொண்ட அமீரகத்தின்
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: பெரிய பெரிய தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரஷர் ஜுவல்லரியின் செய்கூலி மீது பிளாட் 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் ஜூன் 14 தேதி வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் அலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
4: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
5: You're listening to Club Tamil on 89.4 Tamil FM.

0: You are listening to 89.4 Tamil FM. Tamil FM.
1: நடந்தது
2: நடந்தது
1: கேமரா
2: நடக்க போவது
1: நடக்க போவது
3: ரோலிங்
4: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 050-252-8940.
0: We'll be back after a short commercial break.
5: Launching Casa Grand High City, Chennai. இது உங்களுக்கான ரெவல்யூஷன். For the first time in Chennai, 41 acres la oru maaberum township. 28 acre open space, அதுல 22 acres landscape greenery. இயற்கையோட சேர்ந்து வாழ ஒரு பீஸ்ஃபுல் கம்யூனிட்டி. நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் லவரா இருந்தீங்கன்னா 5 acres சவுத் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஸ்போர்ட்ஸ் கிளப் உங்களுக்காக. மனசுக்கு பிடிச்சவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதான சந்தோஷம். 150+ வேர்ல்ட் கிளாஸ் அமெனிட்டிஸ் அண்ட் 1.3 acres ரெக்ரியேஷன் கிளப். இங்க வீக் டேஸ் கூட வீக்கெண்ட்ஸ் மாறும். உங்களுக்கான இந்த ரெவல்யூஷன் உருவாக போற இடம் ORR, சென்னையின் புதிய அடையாளம்.
6: Launching Casa Grand High City, Bangalore RR. Luxurious 2 and 3 BHK apartments starting from 49 lakhs. To book, call +918015508536.
7: You are listening to Club Tamil, only on 89.5.

0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம்.
1: I think my heart just skipped a beat. Yes, I'm falling in love with you.

0: துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: டேய் சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணா பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அடடே கலக்குப்பா கலக்கு.
2: A few days later.
0: டேய் பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா. எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: பாட்டை போடு துள்ளி வந்தே.

time. Deliver the goods.

0: time, they lived a ghost. He was known to be a killer.
1: தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
2: Break it off for another hot explosive mix.
3: You're listening to Club Tamil on 89.4 Tamil FM.
4: காதல் என் காதல், அது கண்ணீரில போச்சு, அது போச்சு அட தண்ணீரில.
5: மச்சி உட்ரா,
4: பாட விடுறா, நான் பாடியே தீர்வேன்.
5: சரி, பாடி தொலை.

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். brought to you by Falcon Fast Link Services, one stop solution for all your interior fit outs. Call 058-681-5179.
5: You are listening to Club Tamil, only on 89.4.

0: Don't she just love me?
1: இங்க நான் தான் கிங், நான் போடுறது தான் பாட்டு, அதை கப் சிப்புன்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன். You are listening to Club Tamil only on 89.

கேளுங்க, நான் தான் கிங். நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்
1: அர்த்தமாயிருந்தா ராஜ்.

நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன் தெரியுமா?
1: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யார் அவரு?
0: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
2: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
1: அடிங்க.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: அர்த்தமாயிருந்தா ராஜா.

89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக் ஒன்று.